நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதி புதன்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார்.
0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சினைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்குச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வன மகோத்சவ் வாரம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம், இன்றைய இளைஞர்களின் தூக்கமின்மை பிரச்சினைகள், வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02, 8:45 திரை காணும். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம், திருப்பூர் மாவட்டம் தினைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 9:00 அரங்கிசை, ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெலிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும்.

0: பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி. வாங்க பேசலாம். மண்ணோடு மனம் இணைந்து சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி. ரேவதி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பூ பற்றிய தகவல். உங்களுக்காக பெண்களின் நலன் காக்கும் யோகாசனம், தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டரங்கம். விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் தினம். விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர். பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 7 திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம். ஹரிஹரன் அவர்கள். 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 8 காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா. ஐஸ்வர்யா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்க இசை. வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே. பூவராகன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போர, 10:02 எட்ஸ்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள், 12:05 ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 திரைக்காணம், 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 6:00, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02:35.

நேர்களை 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய மருத்துவர்கள் தினத்தை ஒட்டி மருத்துவர்கள் எப்படி தங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் ஓய்வு பெற்ற புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் டி என் விஜயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட், 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட் செவிரே, 8:30 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சிறுகதை வழங்குவர்

0: காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட் சவிரே, 8:30 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சிறுகதை வழங்குபவர் லிங்கமணேனி சுஜாதா அவர்கள், 12:00 திரைகாணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், திருப்பார்கடல் எஸ் வாசுதேவன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராம கிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், கேலமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமஞ்சி ஆகியோரின் தவில் இசை, 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு, எம் எஸ் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 6:10 விஸ்லேஷன், 7:10 இளைய பாரதம், பூமி நம் பொறுப்பு கலந்துரையாடலில் பங்கேற்போர் பி திவ்ய பாரதி, வி துர்காதேவி, கே ஆனந்தி ஆகியோர், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 டெல்லி செய்தி சேவை பிரிவு வழங்கும் சர்ச்சா கா விஷேகே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்திரா. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen, Viksit Bharat Ji Ramji Act 2025 will come into force across rural India with effect from today. The Rural Development Ministry said that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country. On the implementation, Union Minister of Rural Development, Shivraj Singh Chauhan, said no eligible rural worker should remain without work even for a single day. Mr. Chauhan said the government, in close coordination with the states and union territories, has completed all administrative, financial and technical preparations to ensure a seamless transition to the new framework. The minister said adequate financial resources have been made available, implementation systems are fully in place and ongoing works will continue without interruption. He added the enhanced guarantee of 125 days of wage employment will strengthen rural livelihoods, create durable community assets and accelerate the vision of Viksit Bharat. Prime Minister Narendra Modi had a telephone conversation with the Iranian President Dr. Masoud Pezeshkian yesterday. During the talks, President Pezeshkian briefed Mr. Modi on the recent developments in West Asia and the way forward. The Prime Minister welcomed the understanding reached and reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. Mr. Modi reiterated the need for continued efforts to ensure lasting peace and stability in the region and for safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi is arriving in New Delhi this evening on a 3-day visit to India. This marks her first official visit to India. She will attend the 16th India-Japan Annual Summit tomorrow with Prime Minister Narendra Modi. The summit will provide an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation as well as exchange views on regional and global issues of mutual interest. Our correspondent reports that India and Japan share a long-standing friendship rooted in centuries of cultural and civilizational exchange, spiritual affinity, and shared values of freedom, democracy, and respect for the rule of law. A major change in Uttarakhand's madrasa education system will come into effect from today. Under the new arrangement, the Uttarakhand Madrasa Education Board will be abolished and all minority educational institutions in the state will be governed under a new framework. From July 1st, the Uttarakhand Madrasa Education Board, the Uttarakhand Madrasa Education Board Act 2016 and the Uttarakhand Non-Government Arabic and Persian Madrasa Recognition Rules 2019 will cease to have effect. The state government has introduced a new system under the Uttarakhand Minority Educational Institutions Act. Under the new framework, the Uttarakhand State Minority Education Authority will be responsible for granting recognition to minority educational institutions.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள்.

0: இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் கே. வீரமணி பாடியுள்ள பாடல்

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35 நிமிடம். ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 17 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, உயிர்ம வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கை பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிறு வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணில் இட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்க செய்யலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். உள்ளங்கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 இடங்களில் பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 முறைகளில் இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குறுனை ஹெக்டருக்கு 100 கிராம் தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. ஓர் ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூண்வண்டுகள் நீரில் விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை ஒரு ஹெக்டருக்கு 100,000 முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்து பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, ஐந்திலை கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐந்திலை கரைசல் தயாரிக்க வேப்பிலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, சோற்று கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் ஐந்தலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தியிருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கரு

0: விடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இது பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது.
1: விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள் இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மண்ணில் இருக்கக்கூடியதுதான். ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
2: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட ஒரு வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது

0: இது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
1: நேர்களே, இன்று காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திரு

0: திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்து

0: அந்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: தூய்மை இந்தியாவை உருவாக்குவோம், பசுமை பூமியை உருவாக்குவோம் போன்ற குறிக்கோள்களை நாம் கொள்ளும் போது அவை மிகவும் கடினமானவை என்றோ அல்லது அடைய முடியாத இலக்கு என்றோ அச்சம் கொள்ள தேவையில்லை. கழிவை குறைப்பதும் ஆற்றல் அல்லது சக்தியை மேம்படுத்துவதும் ஒவ்வொருவரும் மனது வைத்தால் எளிதில் அடையக்கூடிய லட்சியமாகும். எடுத்துக்காட்டாக சிலவற்றை பார்ப்போம். ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் வீட்டில் உள்ள சாதாரணமான பல்புகளில் ஒன்றே ஒன்றை மட்டும் காம்பாக்ட் ஃப்ளோரசன் பல்பாக மாற்றினால் குறைந்தபட்சம் 10 லட்சம் கார்களை சாலையில் இருந்து அகற்றினால் கிடைக்கும் மாசற்ற சூழ்நிலையை அடைவோம். கணினிகளை அப்படியே ஓய்வு நிலையில், அதாவது ஸ்லீப் மோடில் வைத்துவிட்டு செல்லாமல் அவற்றை முழுவதுமாக மூடிவிட்டால் 40 வாட் அவரை நாள் ஒன்றுக்கு சேமிக்கலாம். டிஷ் வாஷர் அல்லது வாஷிங் மிஷினை பயன்படுத்தும் போது அவற்றை உரிய முறையில் முழு கொள்ளளவு பயன்படுத்தினால் ஏராளமான நீரை சேமிக்க முடியும். மறுசுழற்சிக்கு உள்ளாகும் பொருட்களை பயன்படுத்தினால் காற்று மாசு விலகும். பிளாஸ்டிக் பொருட்களை அப்படியே கழிவாக தூக்கி எறிந்தால் எத்தனை ஆண்டுகளானாலும் அவை மக்கி போகாது. தினமும் அசைவ உணவை சாப்பிடுவோர் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அதை விலக்கினால் பூமியின் மாசை குறைத்தவர்களாவோம். 1 கிலோ இறைச்சிக்கு 15,400 லிட்டர் நீர் தேவைப்படுகிறது என்ற செய்தி அறிந்து கொண்டோமானால் நீரை எப்படி பொறுப்பான உணவு முறையினால் காக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பல மரங்களையும் காப்பாற்றியவர்களாவோம். பேப்பர் நாப்கின்களை பயன்படுத்தும் பழக்கம் பரவலாக அதிகமாகி வருகிறது. இதை குறைத்தால் குப்பை நிரப்பு பரப்பு வெகுவாக குறையும். 1,000,000,000 டன் பேப்பர்கள் அலுவலகங்களிலும் வணிக வளாகங்களிலும் கல்வி பயிலும் இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கத்தை மட்டும் பயன்படுத்தி பேப்பரை எரியாமல் இரு பக்கமும் பயன்படுத்தும் பழக்கத்தினால் பேப்பர் பயன்பாடு பாதியாக குறையும். இதனால் மரங்கள் காடுகள் பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு சிறு விஷயமும் அரிய விதத்தில் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தும் என்பது இதிலிருந்து புலனாகிறதல்லவா?
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி வானிலை. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில்

சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.3 டிகிரி கூடுதல், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி கூடுதல். பதிவான மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 38.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி கூடுதல், குறைந்த அளவு 27.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி கூடுதல். பதிவான மழையின் அளவு 4.6 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. உங்களின் வலிமையை வெற்றியை கொண்டு அளவிடாதீர்கள், உங்களின் போராட்டங்களை கொண்டு அளவிடுங்கள். உங்களின் வலிமையை வெற்றியை கொண்டு அளவிடாதீர்கள், உங்களின் போராட்டங்களை கொண்டு அளவிடுங்கள். மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகிறது. புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம். இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை தகவல்கள் வழங்குகிறார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.
2: சாரசனி கட்டடக்கலை என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உருவான ஒரு கட்டிடக்கலை பாணியாகும். இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. இப்பாணியில் 1968 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும். சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டிடம், விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனிக் கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு எடுத்தியம்புகிறது. இந்திய சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுகின்றன. இந்த கட்டடங்கள் குவிமாடங்கள், நீளமான கோபுரங்கள், மினாரட்டுகள், வளைவுகள், தூண்கள், துளைகளையுடைய ஜன்னல்கள் என பல்வேறு வடிவங்களில் அமைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் அமைப்பு அடிப்படையில் வடிவம், தொழில்நுட்பம், கட்டட பொருள்கள் போன்றவற்றின் அடிப்படையில் கட்டிடக்கலையை வகைப்படுத்தும் முறையை குறிக்கின்றது. எனினும் இது கட்டிடக்கலையை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு வழியல்ல. பொதுவாக வாணி பற்றிய எண்ணக்கரு, கட்டிடக்கலையின் படிமுறை வளர்ச்சி, அதன் வரலாறு என்பன பற்றிய ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு தோன்றியதென்பதுடன் சில அம்சங்களில் வாணி என்பது வரலாற்றுடன் ஒத்த இயல்புடையதாகவும் அமைகின்றது. எனினும் அவை கட்டிடக்கலை தொடர்பான சிறிது வேறுபட்ட அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. இந்த சாரசனிக் கட்டடக்கலையை வரலாற்று அடிப்படையில் நோக்கும்போது அது அந்த கட்டடக்கலையின் உருவாக்கத்துக்கு காரணமான எல்லா பண்பாட்டு சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்கிறது. அதே சமயம் கோதிக் கட்டடக்கலை பாணி என்னும்போது அது அக்கட்டிடக்கலையின் சில சிறப்பியல்புகளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளது. இது குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பொது மற்றும் அரசாங்க கட்டிடங்களிலும், சுதேச அரசுகளின் ஆட்சியாளர்களின் அரண்மனைகளிலும் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு புத்துயிரூட்டும் கட்டிடக்கலை பாணி ஆகும். இந்தியாவின் முக்கிய மையங்கள்

தலைநகராக இருந்த சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய நகரங்களில் இந்த பாணியிலான பல கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான பெரிய கட்டடங்கள் பாரம்பரிய கட்டிடங்கள் என்ற வகைப்பாட்டில் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்தோ சாரசானி கட்டடக்கலை என்பது பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த கட்டிடக்கலை பாணியாகும். இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் இக்கட்டிடங்கள் நம்

0: சிறந்த கட்டிடக்கலை பாணியாகும். இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் இக்கட்டிடங்கள் நம் நாட்டின் பெருமைக்குரிய அடையாளங்களாக திகழ்கின்றன. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை. தகவல்கள் வழங்கினார் எம். ராஜலட்சுமி அவர்கள்.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் எப்பே நிறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

மே மாதம் திரைப்படத்திற்காக ஷாகுல் அமித், ஸ்வர்ணலதா, மனோரமா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்க இசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை இடம்பெறும். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: உலகில் வழக்கில் உள்ள பழம்பெரும் மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்றாகும். புறப்பொருள் வெண்பா மாலை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று தமிழ் இனத்தின் தொன்மையை குறிக்கிறது. விந்திய மலைக்கு அப்பாலும் கடல் கடந்தும் தமிழர்கள் வாழ்ந்தனர். பத்துப்பாட்டில் ஒன்றாகிய பட்டினப்பாலையும் கிரேக்க ரோம நாடுகளுடன் தமிழர் கொண்டிருந்த வணிக தொடர்புகளையும் பதிற்று பத்து பெருஞ்சோற்று உதியின் சேரலாதன் என்னும் சேரமன்னன் பாரத போரில் இருதிறத்து படை வீரருக்கும் உணவளித்த செய்தியையும் தெரிவிக்கின்றன. பிங்களை நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்கிறது. அமிழ்துக்கு நிகரான இனிமையுடைய தமிழின் பின்னே பச்சை பசுங்கொண்டல் வண்ணன் திருமால் சென்றார் என்று பக்தி பனுவல்கள் இசைக்கின்றன. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படும் கோதை ஆண்டாள் மாதவனை மணப்பதாக கனவு கண்டு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று பாடியுள்ள பாசுரம் நினைந்து இன்புறத்தக்கது. பனம்பாரனார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தமிழகத்தின் எல்லையை வரைந்து கூறியுள்ளார். நமக்கு கிடைத்துள்ள தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் மூலம் தமிழின் தொன்மை சிறப்பு பெருமை அருமை ஆகியவற்றை அறியலாகும் என்று நாவலர் சோமசுந்தர பாரதியார் போற்றி கூறியுள்ளார். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற சிலப்பதிகார வரிகள் குமரி கண்டம் கடலுள் அழிந்ததை குறிக்கிறது. வட இந்தியாவில் வாழ்ந்த மொகஞ்சதோரோ மக்கள் திராவிட மொழியை பேசினர். அவர்கள் பேசிய சொற்களில் பலவற்றை தமிழில் காணலாம். வழக்கில் உள்ள எல்லா மொழிகளிலும் தமிழே தொன்மையானது. தமிழ் வளர்த்த முச்சங்கம் உண்மையில் இருந்ததா என்று கேட்பார்க்கு அப்பர் தமது தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற் கனகக் கிழி தருமிக்கு அருளினோன் கான் என்று குறிப்பிட்டுள்ளமை சங்கம் இருந்ததை அறிய முடிகிறது. இறையனார் களவியல் உரை என்னும் நூலை தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் என கூறலாம். பிற்கால சோழர் காலத்தில் காப்பியங்கள் இலக்கண நூல்கள் சிற்றறிக்கியங்கள் புராணங்கள் பலவும் தோன்றின. இஃதன்றி சைவ வைணவ சமண பௌத்த இலக்கியங்கள் பலவும் இக்காலத்தில் படைக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இக்காலத்தை காப்பிய காலம் என்றும் பக்தி இலக்கிய காலம் என்றும் அழைப்பது உண்டு. சமண சமயம் பாலி மொழியையும் பௌத்தம் பிராகிருத மொழியையும் பெரிதும் சார்ந்திருந்த நிலையில் சைவம் தமிழுக்கே முதலிடம் வழங்கியது. சைவ திருமுறைகள் 12, சைவ சமய குரவரோ 4, சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் தமிழரின் தனிப்பெரும் சிந்தனை களஞ்சியம். நன்னூல் எழுதிய பவநந்தி முனிவரும் இராமாயணம் எழுதிய கம்பநாடனும் நன்கு வடமொழி அறிந்தவர். எனினும் மணிப்பிரவாள நடையின்றி தமிழிலேயே நூல்கள் யாத்தனர். சமணர் பௌத்தர் கிறித்தவர் முகம்மதியர் ஆகியோரும் காலந்தோறும் தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு தொண்டு செய்துள்ளனர். வீரமாமுனிவர் ஜி யு போப் கால்டுவெல் போன்ற அயல் நாட்டவர் தமிழ்ப்பிணிகள் போற்றற்குரியன. தொன்மையை தானே உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே. உரை என்பது அக்காலத்தில் செய்யுளும் உரைநடையும் கலந்து இயங்கியது என குறிக்கிறது. பல்லவர் ஆட்சி காலத்தில் பாதிக்கு பாதி

0: வடமொழியும் தமிழும் கலந்து எழுதிய மணிப்பிரவாள நடை கால் கொண்டது. வைணவ நூல்களுக்கு உரை வகுத்த பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை ஆகியோர் மணிப்பிரவாள நடையில் விரிவுரை வகுத்தனர். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியங்களுக்கு 14ஆம் நூற்றாண்டில் உரை எழுதும் முறை தொடங்கியது. இவற்றை விளக்க உரை நூல்கள், கமெண்டரி என கூறல் தகும். ஐரோப்பியரின் வருகை காரணமாக தமிழ் மொழியில் உரைநடை வளர்ச்சி எழுச்சியும் ஏற்றமும் பெற்றது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30ஆம் தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று

அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவித்தது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில்

0: இரண்டு பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 10 நொடி. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: வயதானவர்களுக்கும் இளமையானவர்களுக்கும் நிறையவே சேஞ்சஸ் ஆகும். நம்ம உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசில் நம்ம ஒரு ஃபுல் அடல்ட்ஹுட் அந்த ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணிடுறோம். அப்போ நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு 50-60 வயசில் இருக்காது. ஸோ என்னென்னா அதுக்கு மேலே 20-25 இயர்ஸுக்கு மேலே நம்ம பாடி செல்ஸ் வந்துட்டு கேட்டபாலிக் ஃபேஸ் அப்படின்னா ஒரு ஒரு செல்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிறது அந்த ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது 25-30 வயசுலேருந்து. ஸோ படிப்படியாக டீஜெனரேஷனுங்கிற ப்ராசஸ், அதாவது டீஜெனரேஷன் என்ன சொல்கிறது, வேர் அண்ட் டேர். இப்போ குறிப்பாக ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா நம்ம எலும்பும் சரி தசைகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போகுது. ஸோ எலும்பு வலுவிழந்து போகிறத வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம், அதாவது எலும்பு தளர்ச்சி. அதே மாதிரி மசில்ஸுமே வந்துட்டு ஒரு யங்ஸ்டரில் இருக்கிற அளவுக்கு மசில்ஸ் வந்துட்டு வயசானவங்களில் இருக்காது. இதுதான் ஒரு அடிப்படை ப்ராப்ளம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ், ஜாயின்ட் பெயின்னா இருக்கட்டும், இல்லை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இதுதான் அடிப்படை ப்ராப்ளம். இதனால் வர்றது தான் மற்ற பிரச்சனைகள். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுவோம். பர்டிகுலராக ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ஆக்டிவிட்டி லெவல் அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது மசில்ஸ் இன்னும் பில்ட் ஆகும். ஸோ வயசாக வயசாக ஒரு ஜீரண சக்தி கம்மியாகிறதுனாலையாக இருக்கட்டும், இல்லை மெல்ற சக்தி கம்மியாகிறதுனால இருக்கட்டும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க அதனால் அவங்களுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்டேக் அது வந்து ரொம்பவே குறைஞ்சிருது. இன்னொரு ரீசன் வந்துட்டு அவங்களுடைய மொபிலிட்டி. ஒன்ஸ் மொபிலிட்டி குறையும் போது பேசிக்காக நடக்கிறது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது அது மட்டும் பத்தாது, சில ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், ஒரு வெயிட்டு தூக்குறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ஹார்டான ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் குறைய குறைய இந்த மசில்ஸ்க்கான ஸ்டிமுலேஷன் குறைஞ்சிருது, அதனால மசில்ஸ் வந்து வீக் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுனால ஒரு ஜென்ரல் கால்குலேஷனுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தவங்களுடைய வெயிட் வந்துட்டு 70 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க எடுத்துக்க வேண்டிய பர் டே ப்ரோட்டீன் இன்டேக் வந்துட்டு 70 kgs க்கு 70 grams. ஸோ 70 grams ஆஃப் ப்ரோட்டீன் எவ்ரிடே வேணும். ஸோ ஒரு ரஃப் கால்குலேஷன், இப்போ ஒரு எக் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அதில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்துட்டு 6 grams தான். ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 எக் சாப்பிட்ற அளவுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்மளுக்கு வேணும், நம்மளுடைய உடம்பு வந்துட்டு சீராக செயல்படுறதுக்கு. நம்மளுடைய செல் டேர்ன் ஓவர், நம்ம செல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு நாளும் அது வந்துட்டு சில செல்ஸ் வந்துட்டு டெட் செல்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் சில நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல் டேர்ன் ஓவருக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வெஜிடேரியனாக பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறீங்கன்னா வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன், மெயினாக எல்லா பல்சஸ்லையுமே வந்துட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. குறிப்பாக பச்சைப்பயிறு, சோயாபீன்ஸ், ராஜ்மா தால், அந்த மாதிரி எல்லா பல்சஸ்லையுமே காராமணி, பச்சை பட்டாணி, அது எல்லா பல்சஸும் தே ஆர் வெரி ஹை ரிச் இன் ப்ரோட்டீன். இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்க எக், ஃபிஷ், மட்டன், சிக்கன், ஸோ இந்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். பட் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீன் டே டு டே ஃபுட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூவாக கிடையாது, குறிப்பாக இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம செட் பண்ணுறது வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ் அண்ட் அபவ்.

0: வந்துட்டு தே ஆர் இன்டு த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 60+ or 70+ தான் வந்துட்டு ஓல்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இது ஏன் இந்த மாதிரியான ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ஃபிசியலாஜிக்கலி நம்ம உடல் ரீதியாக நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் அந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய வருது அந்த ஏஜில். டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் போன்ற க்ரானிக் டிசீசஸ் வரதுலாம் அந்த ஏஜில். ஸோ அந்த ஸ்டேஜிலிருந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுனால அதை வந்து ஓல்ட் ஏஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ உடற்பயிற்சிக்கு ஒரு ரஃப் கைடாக சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் லிமிட்னு கிடையாது. இப்போ நாங்களே நிறைய விதமான பீப்புள் பார்க்குறோம், பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஒரு சிலர்லாம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 3-4 hours ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான எக்ஸசைசஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் ஒரு ஹெல்த் ரீசன்க்காக ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா ஒரு 45 minutes ஆஃப் வாக்கிங் அட்லீஸ்ட் இருக்கணும், ஒரு 20-30 minutes ஆஃப் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு சொல்கிறது எதுக்குன்னா அட்லீஸ்ட் த பேர் மினிமம் அந்தளவுக்காவது பண்ணணுங்கிறதுக்காக. பட் உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்குதுன்னா அதில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30, 15 புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன், அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம், சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது, இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது, வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது, சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும், பேசுகிறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது, பேச்சு தான் வராத. அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது, கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: அதுவும் ஆப்லேந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சாமுரை திரைப்படத்திற்காக வசுந்தரதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 7:41. புத்தம் புது காலையில் இனி
3: வன மகோத்சவ வாரம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
4: வன மகோத்சவம் என்பது இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படும் மரம் நடும் விழாவாகும். இந்த முயற்சிக்கு 1950ஆம் ஆண்டு அக்காலத்தில் மத்திய வேளாண்மை மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் KM முன்ஷி அவர்களால் தேசிய அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இன்றைய காலத்தில் இது கொண்டாடப்படுவதோடு மட்டுமல்லாமல் வன மகோத்சவம் ஊக்கமளிக்கும் ஒரு வரலாற்றின் பின்னணியையும் கொண்டுள்ளது. 1947ஆம் ஆண்டிலிருந்து இந்த இயக்கத்தின் வரலாறு தொடங்குகிறது. அப்போது பஞ்சாபை சேர்ந்த தாவரவியலாளர் MS ரந்தாவா July 20 முதல் 27 வரை மரம் நடும் வாரத்தை ஏற்பாடு செய்தார். இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் நாட்டில் காடழிப்பால் ஏற்படும் பாதிப்புகளை வலியுறுத்துவதாகும். ஜவஹர்லால் நேரு மற்றும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போன்ற புகழ்பெற்ற தலைவர்கள் இந்தியாவின் முதல் மரம் நடும் இயக்கத்தில் கலந்து கொண்டனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1950ஆம் ஆண்டு, முன்ஷி இந்த இயக்கத்தை ஒரு தேசிய நடவடிக்கையாக அறிவித்தார். பின்னர் இந்த நிகழ்வுக்கு வன மகோத்சவம் என்று பெயரிட்டு அதை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்திற்கு மாற்றினார். இந்த முயற்சி வெறும் மரம் நடும் நிகழ்வாக மட்டும் இருக்கக்கூடாது என்று விரும்பினார். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பூமிக்காக தாங்கள் செய்யும் பங்களிப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஒரு திருவிழாவாக இது அமைய வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. இந்த விழாவின் சில முக்கிய நோக்கங்கள்: பழ உற்பத்தியை அதிகரித்தல், வேளாண் நிலங்களை சுற்றி பாதுகாப்பு மர வரிசைகளை உருவாக்கி விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துதல், கால்நடைகளுக்கு தீவன இலைகளை வழங்கி பாதுகாக்கப்பட்ட காடுகளில் மேய்ச்சல் அழுத்தத்தை குறைத்தல், மண் வளம் குறைவதை தடுத்து மண் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நிழல் தரும் மற்றும் அலங்கார மரங்களை வளர்த்து சுற்றுப்புற அழகை அதிகரித்தல், வேலியமைத்தல், வேளாண் கருவிகள் தயாரித்தல் மற்றும் வீடு கட்டுமானத்திற்கு தேவையான சிறிய மரக்கம்புகள் மற்றும் மரப்பொருட்களை வழங்குதல். வன மகோத்சவம் மட்டுமல்லாமல் இதே நோக்கத்துடன் பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பசுமை என்பது ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பின் மிக முக்கியமான அங்கமாக இருப்பதால் தாவர வளத்தை பாதுகாப்பதும் ஆரோக்கியமான மற்றும் மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கு பாடுபடுவதும் ஒவ்வொரு தனிநபரின் கடமையாகும். இருப்பினும் நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல்

0: காரணமாக நாள்தோறும் அதிக அளவில் மரங்கள் வெட்டப்படுகின்றன. டிஃபாரஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய காடழிப்பு தற்போது உருவெடுத்து வரும் ஒரு முக்கியமான கவலையாக உள்ளது. இந்த நடவடிக்கையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சமநிலையின்மையை எதிர்கொள்வதையே வன மகோத்சவ வாரம் நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஒரு தசாப்தத்தில் காடழிப்பு காரணமாக மொத்த வனப்பரப்பில் 16% இழப்பு ஏற்பட்டுள்ளது. மனிதர்களின் தீங்கு விளைவிக்கும் செயல்பாடுகளால் காடுகள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றன. நாட்டின் தாவர வளம் அழிந்து போகாமல் தடுக்க வன மகோத்சவ ஒரு முன் உதாரணமாக முயற்சியாக விளங்குகிறது. ஒரு மரம் 1000 நன்மைகள் தரும். வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நட்டு பசுமையான எதிர்காலத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்.
1: வன மகோத்சவ வாரம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி செல்வோம். நகர்வலம். இன்றைய இளைஞர்களின் தூக்கமின்மை பிரச்சனைகள்.
1: இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு சின்ன சவால் வைக்கப் போகிறேன். இன்று இரவு தூங்க செல்லும் முன்பு உங்கள் அலைபேசியை எடுத்து பாருங்கள். இன்னும் 2 நிமிடம் மட்டும் என்று சொல்லிவிட்டு அதை கீழே வைக்க முடியுமா? பலரால் முடியாது. ஏனெனில் அந்த 2 நிமிடம் 10 நிமிடம் ஆகிறது. அது அரை மணி நேரமாகிறது. சில நேரங்களில் தெரியாமலேயே 1 மணி நேரத்தையும் தாண்டி விடுகிறது. ஆனால் அந்த நேரத்தை நாம் எதிலிருந்து திருடுகிறோம் தெரியுமா? நம்முடைய தூக்கத்திலிருந்து. இன்று உலகம் முழுவதும் தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. பல ஆய்வுகளின்படி இளைஞர்களில் பெரும்பாலானோர் தினமும் தேவைப்படும் 7 மணி முதல் 9 மணி நேர தூக்கத்தை பெறுவதில்லையாம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பலருக்கு இதுவே ஒரு பிரச்சனை என்று கூட தோன்றுவதில்லை. இன்னைக்கு மட்டுமா தாமதமாக தூங்குகிறேன், இந்த வேலை முடிஞ்சதும் தூங்குகிறேன், இந்த ரீல் மட்டும் பார்த்துட்டு தூங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டே நாட்கள் நகர்கின்றன. ஒரு காலத்தில் இரவு நேரம் என்றால் குடும்பத்தோடு பேசும் நேரம், புத்தகம் படிக்கும் நேரம், அமைதியாக உறங்க தயாராகும் நேரம். ஆனால் இன்று இரவு நேரம் என்றால் நோட்டிஃபிகேஷன்கள், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், சீரீஸ், கேமிங், முடிவில்லாத ஸ்க்ரால். நம்முடைய உடல் ஓய்வெடுக்க தயாராக இருந்தாலும் மனம் மட்டும் இன்னும் விழித்திருக்கிறது. தூக்கமின்மை முதலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது போல தெரியாது. காலையில் எழுவது சிரமமாக இருக்கும், அடிக்கடி கொட்டாவி வரும், வேலையில் கவனம் குறையும், சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும், சில விஷயங்களை மறக்கத் தொடங்குவோம். இதையெல்லாம் பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவை நமது உடல் கொடுக்கும் எச்சரிக்கை சிக்னல்கள். நாம் உறங்கும் நேரத்தில் நமது உடல் ஓய்வெடுப்பது மட்டுமல்ல, அது தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. நமது மூளை நாள் முழுவதும் கற்ற விஷயங்களை ஒழுங்குபடுத்துகிறது, நினைவுகளை பதிவு செய்கிறது, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது, நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. அதனால்தான் நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் உடலளவிலும் மனதளவிலும் அதிக சோர்வை அனுபவிக்கிறார்கள். மருத்துவ ஆய்வுகள் தொடர்ந்து கூறுவது என்னவென்றால், நீண்டகால தூக்கமின்மை இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், பதற்றம் மற்றும் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. ஆனால் அதைவிட பெரிய இழப்பு ஒன்று இருக்கிறது. அது நமது திறன், நமது ஆற்றல், நமது கனவுகளை அடையும் சக்தி. இன்றைய இளைஞர்கள் கனவுகளுக்காக கடுமையாக உழைக்கிறார்கள். அது மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. தூக்கத்தை குறைத்து செலவிடும் ஒவ்வொரு இரவும் நம்முடைய நாளைய சக்தியிலிருந்து எடுத்து கொள்ளப்படும் ஒரு கடனாகும். அந்த கடனை உடலும் மனமும் ஒரு நாள் திருப்பி கேட்கும். அப்படி என்றால் என்ன செய்யலாம்? பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு அலைபேசியை விலக்கி வையுங்கள். தினமும் ஒரே நேரத்தில் உறங்க முயற்சி செய்யுங்கள். சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். உறங்குவதற்கு முன் சமூக ஊடகங்களுக்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் உடல் நன்றாக தூங்கத் தெரியும். அதற்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள். நேயர்களே, வெற்றி முக்கியம், பணம் முக்கியம், புகழ் முக்கியம். ஆனால் இவை அனைத்தையும் அனுபவிக்க ஒரு ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் அவசியம்.

0: அவசியம். அதற்கான முதல் முதலீடு ஒரு நல்ல இரவு தூக்கம். எனவே இன்று இரவு உங்கள் அலைபேசியை கொஞ்சம் முன்பாக கீழே வையுங்கள். உலகம் நாளையும் இருக்கும், வேலை நாளையும் இருக்கும், சமூக ஊடகங்களும் நாளையும் இருக்கும். ஆனால் இன்று உங்கள் உடலும் மனமும் கேட்கும் ஓய்வை மட்டும் நாளைக்கு தள்ளி வைக்காதீர்கள். நல்ல தூக்கம் பெறுங்கள், நல்ல நாளை உருவாக்குங்கள்.
1: இன்றைய இளைஞர்களின் தூக்கமின்மை பிரச்சனைகள். எழுதியவர் வர்ஷினி ரகு, வாசித்தவர் விஜய். சென்று வந்தோம் நகர்வலம். நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி நயனா நாயர் பாடிய பாடலை கேட்கலாம். பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி வருவது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட காமராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும்னு ஒரு பழமொழி உண்டு. நகைச்சுவை உணர்வு எல்லாருக்கும் வேணும். அதனால தான் திரைப்படங்கள்ல கூட தனியா நகைச்சுவை நடிகர்களின் ஒரு பகுதி போயிட்டு இருக்கோம். அது முக்கிய கதையோட சேர்ந்தும் போகும், சேராம தனியாவும் போகும். காரணம், கொஞ்சம் சிரிப்பு வேணுங்கிறதுக்காக. கொஞ்சமில்ல, நிறையவே சிரிக்கலாம். சிரிக்க சிரிக்க மனசு லேசாகிடும், மனபாரம் குறையும். சிரிக்காதவனையும் சிரிக்க வைப்பது ஒரு நல்ல நகைச்சுவை. தென் மாநிலங்களில் சர்தார்ஜி நகைச்சுவையும் வட மாநிலங்களில் மதராசி நகைச்சுவையும் ரொம்ப பிரபல்யம். வெளிநாடுகள்லையும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு மட்டம் தட்டி நகைச்சுவை உண்டாக்குவது சகஜம், சாதாரணம்.
3: ஆனா காமராஜ் சார், பிறர் மனம் நோவது போல் யாரையும் கிண்டலடிக்க கூடாது.
2: நகைச்சுவைக்கும் கிண்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருடைய மனதும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. பேசி அது நகைச்சுவைன்னு சிரிக்க கூடாது. எங்கும் எல்லை கடக்காம எல்லை மீறாம பாத்துக்கணும். நமது எல்லை எதுவோ அங்கேயே நிக்கணும். அது மாதிரி நின்னம்னா எல்லாருக்கும் நல்லது. எல்லை கடப்பதனால தான் மனித இனம் ரொம்ப சிரமப்படுது. அமேசான் காடுகள் உலக உயிரினங்களின் வாழ்விடமா திகழுது. அரிய வகை மக்கா கிளிகள் முதல் மரத்தவளை வரை பல்லுயிர்களும் வாழ தகுந்த இடம் இந்த காடுகள். ஏறக்குறைய 278 இன ஊர்வன உயிரினங்கள் வாழும் காடு அமேசான் காடு. அதுல அப்பப்போ காட்டு தீ உண்டாகி அழிவு ஏற்படுது. இயற்கை பேரிடரால் ஒரு பக்கம் பாதிப்பு, மற்றொரு பக்கம் பழங்குடியினரால் ஆபத்து. பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தீ வைக்கிறாங்க. அங்கு வாழும் ஊர்வனவற்றை விரும்பி சாப்பிடுவதால் அவர்களும் இந்த காட்டின் அழிவிற்கும் ஊர்வன உயிரினங்களின் அழிவிற்கும் காரணமாயிடுறாங்க. ஆக அமேசான் காடுகள்ல இந்த பழங்குடியினர் தங்கள் எல்லையை மீறுறாங்க. அப்படித்தானே? மற்ற உயிரினங்கள் போல் இல்லாம பாம்புகள் இயற்கை சீற்றங்களின் போது அருகில் இருக்கும் புத்து பொந்துகள்ல, பாறை இடுக்குகள்ல, மண்ணுக்கு அடியிலன்னு பதுங்கி கொள்ளும். காட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னா இவை தப்பிக்க வழி இல்லாம இறக்க நேரிடும். 250 கிலோ எடை கொண்ட அனகோண்டா பாம்பு முதல் 1 கிராம் கூட எடையில்லாத சிறு பாம்பு வரை வாழக்கூடிய காடு அமேசான் காடு. பச்சை அனகோண்டா, ஈட்டித்தலையன் பாம்பு, மரகதமலை பாம்பு, கன்னிமை விரியன், பவளப்பாம்பு, காட்டுக்குழி விரியன், கிழுக்கப்பாம்பு, புழுப்பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பினங்கள் இருக்கு அமேசான் காடுகள்ல. இந்த பாம்பினங்கள் காட்டு தீயினால அழிந்ததுன்னா உணவு சங்கிலி அறுந்து போகும். இதனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு பல்லுயிரிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஆபத்து ஏற்படும்.
3: காமராஜ் சார்,
2: ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவம், ஜூலை முதல் தேதி சர்வதேச நகைச்சுவை தினம். வனங்கள் நல்லபடியா இருக்கணும். இருந்தாதான் அதில் வாழும் உயிரினங்கள், அதை சார்ந்திருக்கும் மனித இனம் எல்லாரும் நல்லதொரு வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் உணவு சங்கிலி அறுந்து போகும். அதே மாதிரி எப்போதெல்லாம் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதோ கிடைக்குதோ அப்போதெல்லாம் சிரிச்சிடணும். ஒரு முறை ஒரு நல்ல குண்டான மனிதன் எடைய குறைக்கணும்னு முயற்சி செய்தார். அதற்கு முன்னால எவ்வளவு எடைன்னு தெரிஞ்சுக்க எடை போடும் மிஷின்ல ஏறி நின்னு காசை போட்டார். டிக்கெட் வந்து விழுந்துச்சு. எடுத்து பார்த்தார், அதுல எழுதியிருந்துச்சு, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
2: இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:02. சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். முதலில் ஆசை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இனி திரைகாணத்தின் அடுத்த பாடலாக ஒலிப்பது நிலாவேவா திரைப்படத்திலிருந்து விஜய் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:45 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: National series against hosts England today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா, எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
1: இன்றைய நிகழ்ச்சியில்
7: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க, மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
8: தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம், தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
9: பாரம்பரியமா அப்பா அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. நான் தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக தென்னை, WCT வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் அன்னைக்கு வந்து சிறப்பான ரகமா கருதப்பட்டு பயிரிட்டு இருக்கீங்க. அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டோம். அதுக்கு முன்னாடி புஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்குங்கிறதுனால அந்த காலகட்டத்துல வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டோம்ங்க. சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு.
8: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லைங்கயா?
9: ஆமாங்க. இப்ப ஹைபிரிடுங்கிற D:T குட்டை இன்ட்டு நெட்டை, நெட்டை இன்ட் குட்டை எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்ப 2000 மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானதை வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முக்கிய தேங்காய் வந்து வெயிட் பண்ணும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-180 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸோட நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட் அண்ட் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கெடுக்கிற நெட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னை இதுல வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது. ஒரு
8: இப்பெல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்க விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
9: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாருங்க நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்ல வருமானம் கொடுத்துருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தென்னையை நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 ஆச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு 1-2 முறைகள் பாடுவாச்சி ஆனதுனால ஒரு 4-5 முறை ஏக்கராவுக்கு ஒரு 2 முறமாவது குறைஞ்சது கம்மியாயிரு, ஒரு 5 முறத்து வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது, ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஷ நிலை, கடந்த 2016 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஷ நிலை வருவதில்லை, மழை கொஞ்சம் பொழிவு கம்மி ஆகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160-160 காய்க்குள்ளதான்
8: இருக்கு. இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
9: திருமூர்த்திமலை டேம் பக்கத்துல இருக்கனாலையும் ஆலியாத்து பாசனம், திருமூர்த்திமலை பரம்பிக்குளம் இதுல இருக்கனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கிறனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ், கிணறு, போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
8: கிடைக்குது
9: உடுமலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
8: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
9: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது

0: ஒரு முறையோ இல்லாட்டி இரண்டு முறையோ பயன்படுத்தானுங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம், கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவானுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச்க்குள்ள கொடுத்துருவானுங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை வட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரை வட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரை வட்ட பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லிருந்து 50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NPKங்கிற ரசாயன உரம், யூரியா பொட்டாஸ் சூப்பர், பொட்டாஸ் ஒரு 1 லிருந்து 2 கிலோ வரையும் கொடுக்கலாங்க, யூரியா 1 லிருந்து 1.5 கிலோ வரையும் கொடுக்கலாங்க, சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருந்து 2 கிலோ கொடுக்கலாங்க. இது மாதிரி 2 முறை வருடத்துக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள், நுண் ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பர், போரான், அயன், காப்பர் இந்த மாதிரி வந்து கலவை இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையில இருந்து இருக்காங்க. அது இல்லாம பிரைவேட் கம்பெனிகளும் சில வந்து தென்னைக்குன்னு நுண் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேரோடு சத்தோட நுண்ணோடு சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேரோடு சத்தத்தையும் நுண்ணோடு சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது. இது கொடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் பேரோடு சத்து கொடுத்த 1 மாதம் கழித்து நுண்ணோடு சத்து கொடுக்கணும்,
1: தனித்தனியா கொடுக்கணும். தென்னை டானிக் எல்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே.
0: தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடித்த தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு 3 லிருந்து 4 முறை வந்து நம்ம கொடுக்கும்போது மரத்துக்கு தேவையான நுண்ணோடு சத்துக்கள் வந்து சிறப்பா கிடைக்கும் போது காயோட தரம், கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரங்க. எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு 20 லிருந்து 25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடைகிறோமா?
0: ஆமாங்க, நல்லாறு தென்னை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெட் இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைத்துங்க அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்துல வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை அத ஒரு ஆபீஸ், அதுக்கு தேவையான CEO, அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங் காமிக்கிறது, இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 5 வருஷமா இந்த நிறுவனத்து மூலியமா சென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோம். இந்த 750 பங்குதாரர்களும் 1000 ரூபாய் சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம் இல்லைங்க. இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்மர் நாங்க இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODP உரம் மேலாண்மை, இப்ப NPK, யூரியா, பொட்டாஸ் சூப்பர், இந்த நுண்ணோட்டங்கள், இது பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், தென்னை மரத்தை சிறந்த முறையில பராமரிச்சா உரம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும் போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு, போராக்ஸ்ங்க, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மரத்துல இருந்து 100 மரத்துக்கு வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. எங்களுடைய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்கயா. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகளை வந்து மகசூல் இழப்ப காரணமா நிறைய விவசாயினால சென்னையிலிருந்து சிறந்த மகசூலை எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறிய விவசாயத்தில இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கு அடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. வளர்ச்சி வாரியம் சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுநடவுக்கு R&R ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35000 ரூபாய் வரையில் கொடுக்கறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கன்றுகள் நட போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல 2-வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்களை வேலை செய்யும் போது பணியிடர் காலத்திலேயோ

0: அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க, கைகால் முறிவு, இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளோட இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபா சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களை வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு பிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவுணங்கள் என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அந்த தொழில் செய்யும் மரம் வெறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 ரூபா விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்பயோ மூலியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க, நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய தென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா தென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56000 ரூபாய் புதிய நடவு தென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு ஒரு 56000 வரையில் 2 வருடத்துக்கு 23000 ரூபாய் 2 முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான ஆயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருட்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறதுக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்காங்க. தென்னை நாற்றுப்பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க. ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 65000 வரை மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமும் ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் போது ஒரு 13 லட்சம் ரூபாய் வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்து நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணைன்னு போட்டு தனியா 1 ஏக்கர் அளவுக்கு விவசாய ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ணாரு லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குது இல்லையா. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக் வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம 3 மாதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு 3-4 புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 750 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த வருடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 750 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாட தென்னை விவசாயிகளுக்கு வந்து நாங்களே பண்ணிக்கிறோம்ங்க.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயாவை நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசி எண் வேணுமே.
0: 9942561343
1: 99425613. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பத்தி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. ஆகாஷவாணி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி திரை காணம் கேட்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியது தான். ஆனா பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாம போறது இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
0: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்காலத்தில் இனி கொம்பு சீவி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-648-0444-249-648

0: 4458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:56. திரைக்காலத்தில் நிறைவாக காளிதாஸ் 2 திரைப்படத்திற்காக கபில் கபிலன் பாடியுள்ள பாடல்.

நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். முதலில் பகவாரி என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய ஹம்சத்வனி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 9:30 15 அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இனி கமலாம்பாம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:54:30. அரங்க இசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தி ஆர். ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக அதுவும் சொல்லுவாள். சுப்பராமையர் இயற்றிய ஜாவளி, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02, 15 நொடி. ஆகாஷ்வாணி மத்தியலை ஒலிபரப்பில் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் எம்மகன் திரைப்படத்தில் கார்த்திக் கல்யாணி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி வழங்கியோடிருக்கும் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலின் படம் சில்லன் ஒரு காதல்.

0: இலக்கணம் திரைப்படத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் திரைப்பட பாடல் இடம்பெற்றது. பாடியவர் மதுபாலகிருஷ்ணன். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
2: அரண் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் ஸ்ரீனிவாஸ்.

நேரம் 10:45. நீங்கள் ரசிக்க திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. சாதனா சங்கம், ரேஷ்மி, அமல்ராஜ் பாடியுள்ள பாடல் இனி படம் திருட்டு பயலே.

0: திருப்பதி திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் ஹரிஷ், ராகவேந்திரா, ஸ்வர்ணலதா.
1: ஏய், என்ன ஆச்சு?

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான

0: தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியது தான். ஆனா பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாம போறது இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
0: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து மனு எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நேரம் 11:30. கேட்கலாம் கண்ணே கலைமானே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கோயில் வர மாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
2: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
2: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

இல்லாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10. ஆகாஷ்வாணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல், சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம், மண்ணோடு மனம் இணைந்து சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து தெரிந்து கொள்வோம், வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பு பற்றிய தகவல்கள் இந்நாளின் சிறப்பு. அதனை அடுத்து உங்களுக்காக பெண்களின் நலன் காக்கும் யோகாசனம், முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 விளையாட்டரங்கம், விளையாட்டு

0: துறை ஊடகவியலாளர் தினம். விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 துறைகானம் கேட்கலாம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சி மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை தொடர்ந்து 7:10 வரை திரைகானம் கேட்கலாம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 வீடும் வயலும் தொடர்ந்து
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியதுதான். ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
2: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன ஒலிபரப்பாகும். 8:05 திரைகானம் கேட்கலாம், 9:15 செய்திச்சுடர், இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்
4: கஜ

0: வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இரவு 9:30. பத்து 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay.

ಸಂ ಸಾಂ ಮಹ ಕಾವ್ಯ ನಾಟಕಾದಿ ಪ್ರಿಯ ಮಹ ಕಾವ್ಯ ನಾಟಕ.

0: இதுவரை சங்கீத சாரலில் சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆர்

0: ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு

0: கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,760. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 2,36,017.
1: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் இன்றும் நாளையும், தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை வீசக்கூடும். 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இம்மாதம் 4ஆம் தேதி வரை வீசக்கூடும். 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை வீசக்கூடும். 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பி எஸ் சசிரேகா டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் வி குணசேகரன்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். என்பிஎஸ் வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. என்பிஎஸ் வாட்சல்யா திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது என்பிஎஸ் வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். என்பிஎஸ் வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்க

0: இருக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDA-வால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has said Digital India initiative has redefined governance, empowered citizens and accelerated all-round development. Marking the 11 years of the initiative, Mr. Modi said that Digital India has touched every aspect of life. He underscored that seamless digital payments and direct benefit transfers are reaching beneficiaries with transparency. Mr. Modi said that technology has become a powerful instrument for furthering ease of living. Home Minister Amit Shah has said that the government has transformed India into a digital nation by expanding digital connectivity, strengthening digital governance, and improving access to public services. Marking 11 years of the Digital India initiative, Mr. Shah said the country has witnessed significant progress in internet connectivity, digital infrastructure, and technology-driven governance. In a social media post, he said that over 103 crore people are now connected to the internet, while more than 2,20,000 villages have been linked through BharatNet. Revised wage rates under the Viksit Bharat G. Ramji Act 2025 have become effective from today. According to the notification issued by the Rural Development Ministry, wage rates have been enhanced across all states and union territories. The ministry said for the first time an interim base wage rate of 300 rupees per day has been introduced, ensuring that no notified wage under the program falls below this level. The national average wage has risen from 298.8 rupees per day under MG Narega to 327.4 rupees per day under Viksit Bharat G. Ramji. 21

0: on the expressway. With the help of locals, injured people were rescued and rushed to the community health center Bangarmau. Those with serious injuries were referred to the district hospital. Noted film and theatre personality Vijaya Mehta passed away at a Mumbai residence last night at the age of 92. She was one of the pioneers of experimental Marathi theatre. Fondly known as Bai, Vijaya Mehta introduced a new theatrical language, fresh perspectives and a globally informed approach to Marathi stagecraft through the theatre group Rangayan. Her landmark productions include Barrister, Sakharam Binder, Hamidabai Chi Koti, among others. As a teacher and mentor, she trained several generations of actors and theatre practitioners. Vijaya Mehta was honoured with the Sangeet Natak Academy Award in 1975. Prime Minister Narendra Modi has expressed grief over the passing of the veteran theatre director and remembered her creativity and commitment to artistic excellence. Prime Minister Narendra Modi today hailed the efforts of doctors and medical professionals who are working in Venezuela as a part of Operation Amistad. In a social media post, he said that in such a challenging time, the efforts to serve those in need are shining examples of how medical professionals rise to the occasion every time the society faces a challenge. India launched Operation Amistad in response to devastating earthquakes in Venezuela that caused extensive loss of life, injuries and widespread destruction. Operation Amistad is a humanitarian assistance and disaster relief mission in a gesture of solidarity with the people of Venezuela. On the second day of the higher-level assessment tour, Union Minister Shivraj Singh Chauhan and Kiran Rijiju, accompanied by Arunachal Pradesh Chief Minister Pema Khandu, conducted an aerial survey of flood-hit areas in the state today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சுய உதவி குழு மூலமா விவசாயம் சார்ந்த பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வரும் ஒரு பெண் தொழில் முனைவோரை சந்திக்க இருக்கிறோம். இவர் விவசாயத்தின் மதிப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கி தரும் பி. ரேவதி அவர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என்னோட பெயர் ரேவதி. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நிலக்கோட்டை வட்டத்தில் வீலி நாயக்கம்பட்டின்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். மண்புழுரம் தயாரிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஆர்கானிக் ட்ரைனிங் பயிற்சி கிடைச்சிது. அது மூலமா அதுலேயே எங்களுக்கு சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களும் பயிற்சி கிடைச்சிது. அது மூலமா இந்த சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களையும் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மண்புழு உரம் மட்டுமே தயாரிச்சுட்டு இருந்தோம். இதை இப்போ சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: உங்கள் சுய உதவி குழு மூலமாக நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் தயார் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்தது?
1: இப்போ சாணத்தில் மண்புழு உரம் போக நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து ஏதாவது பயிற்சி வகுப்பு கிடைக்கிறப்ப இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? சாணத்திலேருந்து மட்டும் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு பொருளிலேருந்து வர வருமானத்தோடு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள், இப்போ நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போகிறப்ப மண்புழு உரம் மட்டும் வச்சுட்டு இல்லாமல் அது சார்ந்த வேறு பொருட்களும் இருக்கணும். இப்போ மண்புழு உரம் வைக்கிறப்ப இதை எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அவங்களோட கேள்விகள் வருது. எங்கே பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்வையாளர்கள் வரப்ப கேட்குறப்ப, அப்போ நம்ம ஒரு பயிர் செஞ்சு அதில் விளைவிச்சு அதையும் கொண்டு போய் ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கிறப்போ, இப்போ நாங்கள் வந்து பப்பாளியை விளைவிச்சு கடந்த ஒரு 1.5 வருஷமாக பப்பாளியும் கொண்டு போய் வைப்போம். இப்போ இந்த மண்புழு உரம் போடுறனாலையும் பஞ்சகாவியம் போடுறனாலையும் மீனமிலம் போடுறனாலையும் இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிறது மூலமாக எங்களோட ஈல்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நாங்கள் சந்தைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது போக மண்புழு உரம் இல்லாமல் சாண மதிப்பு கூட்டு பொருளாம். இப்போ நான் யோசித்தேன், டெய்லி வீட்டில்

0: ஏதாவது பயன்படுத்துகிற பொருள் நம்ம தயாரிக்கணும். இப்போ டெய்லி இப்போ பூஜை பொருட்கள்னா கண்டிப்பான முறையில் டெய்லி எல்லாருமே தயாரிப்பாங்க. இன்னைக்கு அளவில் வந்து சிறுதானியங்களை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அதில் நம்ம ஒரு புது முயற்சியாக இருக்கணும். அப்போ நம்ம பண்ணுற பொருள்ல இருந்தே இருக்கணும். இப்போ நான் ஒரு மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்கேன், திருப்ப இதை நான் ஒரு உணவுப் பொருளுக்கு போக என்னோட எண்ணம் வராமல் இதுலேயே நம்ம இன்னும் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்துட்டு எனக்கு ஒரு சிரமமாகவும் இருக்காது. இதோட பயன்பாடு எல்லா வீடுகள்லேயுமே வாரந்தோறுமே இருக்குது, தினசரியாகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதை நம்ம சந்தைப்படுத்தலாம் எழுதுல அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. இல்லை அப்படின்னாலும் என்ன அளவில் எங்களோட குடும்பத்துக்காக டெய்லி இதுக்கான தேவைகள் வந்து இருக்குது. சாம்பிராணியும் தேவைப்படுது, கொசு விரட்டியும் தேவைப்படுது, நம்ம சுற்றி உள்ள சொந்தங்களுக்கும் இது தேவைப்படும். அவங்க கிட்ட போய் முதல் சேர்ப்போம், அப்போ இதில் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதுல தான் நான் வந்து இதை ஆரம்பித்தேன்.
1: அதாவது நீங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு சிறப்பானது தான், எல்லாத்துக்குமே வந்து உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை தான் நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. இப்போ இது நீங்க ஆரம்பிச்சது எத்தனை வருஷம் ஆகுது, இதுக்கான முதலீடு எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது இப்போ இந்த சாம்பிராணி தயாரிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 வருடங்கள் தான் ஆகுது. 2024 தான் இதுக்கான பயிற்சியை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு முதல் நான் பயன்படுத்துகிறேன். அப்போ பயன்படுத்துகிறப்ப அவங்க சொல்லித்தரப்ப கூட இல்லை, பயன்படுத்துகிறப்ப தான் அவங்களை எங்களுக்கு பண்ணி கொடுத்ததை ஒரு சிறிய அளவு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பயன்படுத்துகிறப்ப ஓ இவ்வளோ நன்மை இருக்குது, நம்ம ஏன் இதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றப்ப இதை நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம். இதில் நம்மளுக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மாட்டு சாணம் மட்டும்தான். இப்போ எங்ககிட்ட நாட்டு மாட்டு சாணம் கிடையாது, வெளில போய் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து மூலப்பொருளே நாட்டு மாட்டு சாணம் தான். இதுக்கு தேவையான மித்த பொருட்களை தான் நம்ம வந்து வாங்குகிறோம். குங்குலியம், பால் சாம்பிராணி, அப்புறம் கோரைக்கிழங்கு, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி ஒவ்வொரு இதுவும் 50 கிராம் 50 ரூபா இந்த மாதிரி வகையில் வருது. அப்படி வர்றப்ப இதை வந்து நம்ம மொத்தமாக ஒரு கலவையாக சேர்த்து ஒரு இப்போ சாணம் 1/2 கிலோ நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கான செலவு வந்து சாணம் போக மித்த பொருட்கள் 500 ரூபாய் கிட்ட வந்துடும். அப்போ இதை நம்ம எவ்வளோ பீசஸாக நம்ம ஒரு 1/2 கிலோ சாணத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்றப்ப இதுலேயே நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து சாணமாக வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய டைம் ஆகுது, அப்போ பொடியை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பொடியை வைக்கிறப்ப அதை காய வைக்கிறதுக்கான நேரம் வந்து குறைவாக இருக்குது, அப்போ அதை காய வைக்கிறதுக்கான நேரத்தை வந்து குறைச்சிக்கலாம். அப்போ இதுக்கான வேலை பார்க்குற இடமும் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றுன்னா இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒரு அளவுகள் சொல்லி கொடுக்குறப்ப அதே அளவுகளையும் நம்ம பயன்படுத்தாமல் நம்மளுக்கு இன்னும் இதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ ஸ்பெஷலாக வந்து சந்தன பொடி மட்டும் போட்டு செய்வோம், ரோஸ் இதழ் பொடி மட்டும் போட்டு செய்வோம். இதுலேயும் இன்னும் அந்த உடைதல் தன்மை இதெல்லாம் இருக்கிறப்ப ஒவ்வொரு தடவை செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எனக்காகவே பயன்படுத்தினேன் உடைதல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ அடுத்து தான் இதை நான் சந்தைப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு வாங்குறப்ப வந்து எனக்காக இருந்தாலும் மித்தவங்களுக்காக இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சரு அதோட சேஃப் எல்லாமே நல்லா இருந்தால் தான் வந்து வாங்குவாங்க. அப்போ அதை கொண்டு வரதுக்காக பயணித்து ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் அதை நம்ம விற்பனைக்காக வந்து கொண்டு வந்தோம். இப்போ இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 பீஸ் வருது அப்படின்னா 5 ரூபீஸு, 100 பீஸ் வருதுன்னா அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒரு 5 ரூபீஸ் ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இதோட பேக்கேஜிங் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். பேக்கேஜிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான தொகை வந்து என்ன வருதோ அதை வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பொருளை வந்து தயார் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ஒவ்வொரு தான் வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சுட்டே வரீங்க இல்லையா. இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சவால்கள் என்னென்ன?
0: போன வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ எனக்கு பஞ்சகாவியா விநாயகர் ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதுக்கான நல்ல வரவேற்பும் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் அதிகமான செஞ்சு காய வைக்க முடியல, அதுக்கான டைம் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. விற்குமா என்ன நமக்கு தெரில, ஆனால் அது ஒரு ஸ்டாலில் கொண்டு போகிறப்ப எனக்கு டக்குன்னு சேல்ஸ் வந்து எனக்கு அதிகமாக கிடைச்சிருது. அப்போ அந்த சேல்ஸுக்கு அப்போ வந்து ஆர்டர் அப்போ வந்து டக்குன்னு நம்மளால் அதை பண்ணி கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் வந்து நான் இங்கேருந்து ஸ்டாலுக்கு கொண்டு போகிறப்பையேவும் உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அதை திருப்பியும் அதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு பீஸாக பண்ணி இது பண்ணால் இவ்வளோ தூரம் கொண்டு போனால் உடஞ்சிடுது, அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இதை சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் ஜிக்கெட் ஆட் பண்ணால் அதோட பசத்தன்மை அதிகமாக இருக்கும், அந்த அளவோடு இன்னும் கொஞ்சம் ஒவ்வொன்றையும் சேர்க்குறப்ப வாசனை கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சிட்டு அதை திருப்ப நான் வந்து பண்ணேன். அந்த டைமில் எனக்கு சேல்ஸுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்சி, ஆனால் என்னால் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலை வந்து நான் பார்த்தேன். அதை
1: இந்த தொழிலோட சிறப்பம்சம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: தொழிலோட சிறப்பு அம்சம்னா இதனால் யாருக்கும் எந்த தீமையும் கிடையாது. இப்போ நான் போன வருடம் பண்ண விநாயகர் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சாணத்தில் பண்ணுற விநாயகர் தான். இந்த சாண விநாயகரை வச்சுட்டு நீங்கள் கரைக்கவும் பண்ணலாம், கரைச்சி இல்லை செடிகளில் வந்து நம்ம போட்டால் அதுவாக வந்து கரைஞ்சிரும், இல்லை அதுக்கான டைம் எடுக்கும் அது கரைஞ்சிரும், அதுக்கு அது ஒரு உரமாகவும் கிடைச்சிது. இதனால எந்த தீமையுமே யாருக்குமே கிடையாது. இதில் நாங்கள் எந்த விதமான கலர் பூசணங்களும் வந்து நாங்கள் வந்து பூசவே இல்லை, அப்படியே தான் கொடுத்தோம். அதை விரும்பி வாங்கினவங்க அவங்களுக்கும் எந்த

0: தீமையும் கிடையாது, நம்ம சுற்றுப்புறலுக்கும் எந்த தீமையும் கிடையாது. சுற்றுப்புறலுக்கு எந்த விதமான தீங்கையும் வந்து நம்ம ஏற்படுத்தாத வண்ணம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு தொழிலை வந்து கொண்டு போகிறப்ப நம்மளுக்கு பயனாக இருக்கணும், மித்தவங்களுக்கும் அது பயனாக இருக்கணும். அதாவது என்னோடது வந்து வேஸ்ட் இஸ் வெல்த் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டேன்.
1: இப்போது இதில் வந்து தயாரிக்கிறதுலேருந்து சந்தைப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் பண்ணுற முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ தயாரிக்கிறது வந்து பொதுவான முறையில் நானே வந்து மேக்ஸிமம் அதை பிளெண்ட் பண்ணி எல்லாமே வந்து பிசைந்து கொடுக்குறதுலாம் பண்ணிடுவேன். அதை பண்ணுறது மட்டும் அவங்க பண்ணுவாங்க. பண்ணி வந்து காய வச்சு எடுத்து வச்சுவோம். அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி சந்தைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க வர்றதுக்கானதை சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சிலர் வந்து வரமாட்டாங்க. அப்போ வந்து முடிந்த அளவுக்கு நானே வந்து சந்தைப்படுத்துறதுக்கான செயலை வந்து வெளியில் வந்து நான் போயிடுவேன். எங்கே எங்கே கிடைக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறப்ப அவங்க வந்து நம்ம ஒரு சந்தைப்படுத்துறதுக்கு பண்ணுறவங்க மட்டும் போறப்ப அவங்க விளக்கமா சொல்ல மாட்டாங்க. அதுக்கான வருமானம் வந்து கிடைக்காது. இப்போ அந்த பொருள்ல உண்மையிலே என்ன நிலை அறிஞ்சிருக்கோம், அந்த ட்ரைனிங்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோன்றத போய் சொல்றப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்மளுக்கு சந்தை வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும்.
1: இப்போ ஆரம்பத்தில் எதுவுமே வந்து மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆனால் தான் வந்து அதோட வரவேற்பு நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ உங்கள் பொருளோட வரவேற்பு எப்படி இருக்குது?
0: இப்போ மண்புழு உரம் எடுத்துக்கிட்டோன்னா 2019 ஆரம்பிச்சினேன். இதுக்கும் நான் ஒரு பயிற்சி வகுப்பு போய் தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எனக்கு ஒரு பயிற்சி கிடைச்சிது. அது மூலமாக தான் நான் அந்த ட்ரைனிங் வந்து மதுரையில் வந்து எடுத்துக்கிட்டேன். ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர்னு மதுரையில் பூ மார்க்கெட்டில் சிஇடின்ற ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டேன். அங்கே போய் நாங்கள் எடுத்துக்கிறப்ப வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கணும். அப்படி உருவாக்குறப்ப தான் நான் அங்கே போய் பயிற்சி எடுத்து எடுத்துட்டுருக்கப்ப என்னோடய தொழிலை வந்து மண்புழு உரத்தை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். மண்புழு உரத்தை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அங்கேருந்து நிறைய அந்த தொழில் மையத்திலேருந்து எங்களுக்கு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ மண்புழு உரத்துக்கு எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்களையும் வந்து இதுக்கு நான் சில விஷயங்களில் வந்து பயன்படுத்திக்கிறப்ப வந்துட்டு எனக்கு விற்பனை வாய்ப்புக்கு வந்து கொஞ்சம் கிடைக்குது. இதுதான் என்னோடது. அது வந்து நான் 2019 அந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால அதுக்கான கஸ்டமர் இருக்கனால ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறது, அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறது, அவங்கள வாங்க சொல்கிறது, அப்புறம் அது மூலமாக ஸ்டால்ஸுக்கு போய் நிறைய நம்மளை உருவாக்கிக்கிட்டது மூலமாக அதுக்கான சந்தை வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு. அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
1: ரொம்ப அருமையாக நீங்களுமே ஆரம்பித்து நிறைய பெண்களுக்கு வந்து அதில் வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போது புதுசாக வந்து தொழில் தொடங்குகிற பெண்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீங்க?
0: இப்போ நானே வந்து அதுக்கான பயிற்சியும் வந்து நான் கொடுக்குறேன். சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு கொடுக்கிறேன், மண்புழு உரத்துக்கும் இருக்கிறேன். ஈடு பொருட்களை ஆர்கானிக்கில் என்ன பொருட்கள் செஞ்சு நம்ம அதை விற்பனை பண்ணலாம். இப்போ ஒரு மீன் மீளம் பண்ணலாம், ஈஸியான முறையில் பண்ணலாம். ஒரு வேஸ்ட் ஒரு இதில் போய் வாங்கிட்டு வாங்க, நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு மீன் மார்க்கெட் போங்க, மீன் கழிவுகளை வாங்கிட்டு வாங்க. அதில் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை மண்டை வெள்ளங்களோ போட்டு ஒரு டப்பாலையோ ஒரு வாளிலையோ வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 அப்புறம் அதை ஒரு பேக்கெட் பண்ணி அதை ஒரு சேல்ஸாக வந்து மாடி தோட்டங்களுக்கு கொடுங்க. அதாவது நீங்கள் கஷ்டமும் பட வேணாம், ஒரு வீட்லேயே இருந்துக்கலாம், ஒரு தொழில் வந்து நீங்க பண்ணி வந்து இது மூலமா உங்களோட வருமானத்தை எடுத்துக்கோங்கன்னு இப்ப என்கிட்ட கேக்குறவங்களுக்கு இது மூலமா அவங்களுக்கு நிறைய பயிற்சிகளையும் கொடுக்கறேன். போன் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அதை சொல்லி தர இதையும் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: கழிவுல கூட வந்து தயார் பண்ணலாமா?
0: கண்டிப்பா. இப்போ நம்ம யோசிக்கணும், ஒருத்தர் இருக்கும் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா என்னால முதலீடும் போட முடியாது. இப்ப நான் ஆரம்பிக்கிறப்பவே முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கல, நான் வந்து முதலீடு இல்லாத தொழிலாதான் ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா என்னோட கணவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா முதலீடுகள் என்கிட்ட அதிகமா கேட்க கூடாதுன்னு எனக்கு சொல்றாங்க, ஆனா நீ தொழில் பண்ணணும். அப்போ வந்து எங்க கிட்ட மாடும் சாணமும் இருந்தது. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு ட்ரைனிங் போறப்ப எங்களுக்கு அங்க காமிச்சப்ப அப்ப இதை நம்ம இதை அப்ளிகேபிள் பண்ணணும். இப்ப நம்ம எல்லாருமே வந்து இப்ப நினைக்கிறது என்னன்னா ஒரு 10,00,000, 5,00,000, 3,00,000 முதலீடு போட்டு தான் ஒரு தொழிலை பண்ணணும்னு இல்லாமல் ஒரு சிறு தொழிலாக நம்ம அதை பண்ணி அதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு ஒரு 2 பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லோனையும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த தொழிலை நம்ம இருக்க முடியுமான்றதையும் நம்மளே வந்து அறிஞ்சிக்கலாம். இப்போ நானே வந்து ஆரம்பித்த காலங்களில் வந்து எனக்கு வந்து கொரோனா பீரியடு தான், 19, 20, 21 வரைக்கும். ஆனால் அப்போ நான் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணணும், இதில் எது தப்பு பண்ணுறோம், இதில் எது நல்லது பண்ணுறோம், அப்போ இதுலேருந்து நம்மளால் வருமானம் ஈட்ட முடியுமா, அப்போ நம்ம ஒரு லோன் போகிறப்ப அந்த லோனை வாங்கி நம்மளால் அடைக்க முடியுமா. நான் வந்து ஒரு 20 கனவுலே லோனில் இருந்துட்டு இருந்தேன். அந்த 20 ஒரு 2 நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த 20 எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப நான் வேணாம்னு சொல்கிறேன். எனக்கான தகுதி என்ன, என்னோட அமௌண்ட் எவ்வளோ நான் ரீபேமெண்ட் பண்ண முடியும், எனக்கு என்ன வருமானம் வருதுன்னு நான் வந்து ஸ்டாண்ட்பையாக எனக்கு 20 வேணும், 20 வேணும்னு ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதில் எங்களுக்கு ஒரு சப்சிடி கிடைக்கும், அது மூலமாக எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அந்த 20 தரேன்னு சொல்கிறப்ப நான் வேணாம், ஏன்னா நான் ஒரு புரிதலுக்கு வந்துட்டேன். இவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவு பண்ணால் நான் இதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான எனக்கான அதை வலிமையை கிடைக்கும், இவ்வளோ தான் என்னால் இது வருமானம் எடுக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டனால அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போகிறப்ப நம்ம ஒரு தொழிலை ஒரு லாங் டைமாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்றது என்னோட கருத்து.
1: இப்போது நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், நம்ம லோன்

0: எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லோனுக்கு இந்தந்த டாக்குமெண்ட் எல்லாமே கேட்பாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒருத்தவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ரெடியாக வச்சிருக்கணும்?
1: கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு எம்எஸ்எம்இ வந்து ஆரம்பிச்சுக்கணும்.
0: எம்எஸ்எம்இன்ற சர்டிபிகேட்னா என்ன?
1: இப்ப வாழ்ந்து கட்டோம் திட்டம் இருக்கு, மகளிர் திட்டம் இருக்கு, அவங்களே அதை நம்மளுக்கு பதிஞ்சு தருவாங்க. நம்ம போய் அணுகணும்னா இல்ல நம்மளே ஆன்லைன்ல பண்றதுனால பண்ணலாம். அவங்களே பதிஞ்சு தரதுக்கான ஆள்களும் மாவட்ட அளவுல எல்லா மாவட்டங்கள்லயுமே இருக்காங்க. ஆனா நம்ம போய் அவங்களை அணுகணும். இந்த மாதிரி நான் தொழில ஆரம்பிச்சிட்டேன், ஒரு சிறிய லெவல்ல எனக்கு ஐடியா வந்துருச்சு, நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அங்க போய் சொல்லணும். இல்ல நம்மளே எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வந்து மொபைல்ல கூகுள்ல போட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன டாக்குமெண்ட் வேணும், ஆதார் கார்டு வேணும், பான் கார்டு வேணும், அதுல என்ன நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன நீங்க நேம் வச்சிருக்கீங்க, அது எப்ப இருந்து பண்றீங்க, அந்த மாதிரி சொல்றப்ப நம்ம அதை போய் அதுல என்ட்ரி பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது போக நம்ம ஒரு பயிற்சி எடுத்ததுக்கான சர்டிபிகேட் இருக்கணும். நம்ம பெரிய அளவுல லோன் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட வரவு செலவை வந்து நம்ம காட்டுறப்ப பேங்கே வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம வரவு செலவு காட்டுறோம், அந்த வரவு செலவை வந்துட்டு மெயின்ல ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் நம்மளோட ஒரு பிசினஸ் கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றப்ப ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்தோ இல்ல எங்கே இருந்து பண்றப்ப இப்ப எனக்கே வந்து பேங்க்ல நான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு கால் பண்ணி நான் போய் பேங்க்ல கேட்ட காலம் இருந்தது. அது போக இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோடனே அவங்க எனக்கு லோன் தரதா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து, அப்புறம் ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து, அப்புறம் நம்மளோட ஓன் பிரான்ச்ல இருந்தே வந்துட்டு கால் பண்ணி நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க 120,000 நினைக்காதுங்க, இது வாங்குறது மூலமா உங்களுக்கு பல கோடிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி அவங்க கூப்பிட்டு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கண்டிப்பான முறையில நீங்க இந்த லோனை வாங்குங்கன்னு அது ஒரு 120,000 வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது போக அதுக்கு முதலே வந்துட்டு நான் அந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்டர்ல வந்துட்டு 12,00,000 ரூபாயும் 3,00,000 ரூபாய் என்னோட ஓன் கான்ட்ரிபியூஷனும் போட்டு நியர்லி அதை லோன் வந்து எனக்கு இப்போ முடிகிற தருணத்தில் வந்துட்டு இருக்குது. அதுக்கான எனக்கு சப்சிடியும் வந்துட்டு கிடைச்சிது, 660,000 ரூபாய் கிடைச்சிது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இவ்வளோதான் தருவேன் இவ்வளோதான் அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறப்ப என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருந்தது. என்னோட பிஸ்னஸாக நான் ஒரு கட்டத்துக்கு நான் கொண்டு போயிட்டே இருப்பேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து லோன் வாங்கிட்டேன், எனக்கு அந்த சப்சிடி கிடைச்சதுல இருந்து நான் அடுத்து போகணும்ன்ற எண்ணம் தான் வந்து இதை விட்டு நம்ம கீழே வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடைக்கிறப்ப அந்த தொழில வந்து ஒரு நேர்த்தியா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். இதுதான் எல்லாரோட ஒரு பெண்கள் வந்து நினைக்கிறது. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதுல கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆனா அது கிடைக்கிறதுக்கான போராட்டங்கள் வந்து சில காலங்கள் இருக்கும், அதை நம்ம வந்து தாண்டிதான் போகணும் கண்டிப்பா. யாரா இருந்தாலும் தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வந்துட்டே வந்து இருக்கும்.
0: அதாவது ரொம்ப அருமையா, இப்போ ஒரு பெண் வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு குவாலிஃபைடான ஆளா இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு இதாதான் நீங்க ஆரம்பிச்சு நீங்க வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ அடுத்து உங்களோட கனவு அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
1: அடுத்து இப்போ வந்து சஸ்டெயினபிள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ மண்புழுரம் வச்சிருக்கோம். ஸோ எங்களோட இதுக்காக நான் ஒரு கோழி வளர்ப்பு பயிற்சிக்காக போயிட்டு அடுத்து கோழி பண்ணணும், அதாவது கோழியில வந்துட்டு முட்டை கோழியும் பண்ணை கோழிகளும் பண்ணணுன்ற ஐடியால வச்சிருக்கேன். அடுத்த வருஷங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வருஷத்துக்குள்ளேயே அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அடுத்த ப்ராஜெக்டாக அதுதான் வந்து மைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபார்ம் வந்துட்டால் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு அதுக்கான செட்டப்பை வந்து நம்ம உருவாக்கி வைக்கணும் அப்படின்றது தான். நம்ம போய் எங்கேயும் விற்கிறதுக்கான வாய்ப்பை தேடி போவேனா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம தேடி கஸ்டமரே வந்து வாங்கிட்டு போனதை அடுத்து நம்ம கொண்டு வரணுன்றதை வந்து வச்சிருக்கேன். எப்படியே ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கா இல்லை அவரு அக்ரோ டூரிசமா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்ற ஐடியா வச்சிருக்கேன்.
0: அதாவது ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்கவே முடியாது இல்லையா? இப்போ நம்ம அந்த சக்சஸ் நோக்கி, அதாவது அந்த கோல் அடையறதுக்காக நம்ம சக்சஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி உங்களால மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க.
1: அதான் இன்னைக்கு நம்ம வந்து நான் இந்த மாதிரி சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி நான் சக்சஸ் பார்த்திருக்கேன்றதான் நம்ம வந்துட்டு முன் வைக்கிறோம். அப்பதான் மித்தவங்க வந்து அதை நோக்கி முன்னேறி வருவாங்க. ஆனா எல்லாருமே வந்துட்டு முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி தான் நான் அடுத்தடுத்து வந்து போயிட்டே இருக்கோம். இப்ப எங்களோட கணவரே நினைப்பாங்க, நீ இந்த மாதிரி பிஸியா போறப்ப டைம் வந்து வீட்டில் செலவழிக்காமல் போகிறப்ப சில விஷயங்களை வந்து ட்ராப் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்து நாங்கள் போகணும் அப்படின்னு அது ஒரு சின்ன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் வரப்போ வந்துட்டு அதையும் நம்ம தாண்டி வந்து போயிட்டுருப்போம். அப்புறம் அதுக்கான புரிதல் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி ஏன்னா இப்போ ஒரு குடும்பம் அப்படின்றக்கப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டு தான் அடுத்து பிஸ்னஸையும் நம்ம கொண்டு போகணும், குடும்பத்தையும் வந்து நம்ம கொண்டு போகணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து நான் பட்டிருக்கேன் மேம். எனக்கு வந்து சுற்றுப்புறத்துலேயே வந்து என்னை வந்து பண்ண விடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் நிறைய எனக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு எம்எஸ்

0: எம்ஃபில் படிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சாணியில் வேலை பார்க்கறதுக்கு நான் கஷ்டப்படலை. நான் இந்த தொழிலை வந்து ஒரு விரும்பி, நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை புரிஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இந்த இடம் தான் நம்மளுக்கு, இந்த இடத்துல நம்ம அடுத்து நம்ம கடத்த நோக்கி போகணும், நம்ம ஒரு தொழில் எடுத்து அந்த தொழிலில் நேர்த்தியாக பண்ணணும், கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான இடையூறுகளை இப்பயே நான் வந்து அந்த தடைகள் இருக்கனால தான் என்னால் இன்னும் மேலே போக முடியலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த தடைகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் என்ன வச்சு நிறைய விமன் என்டர்பிரினர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கான உரிமையும் நீ போயிட்டு வா அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி எல்லாருமே வரணும். இப்போ கிராமப்புறத்தில் வந்து எங்கள் குழுவிலேயே வந்துட்டு நாங்கள் குழு ஆரம்பிக்க போயிருக்கோம், பேங்க்குக்கே வரமாட்டாங்க, பேங்க் பக்கமே வராத நபர்கள் எங்கள் குழுவில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம பேங்க்குக்கு எப்படி போக வைக்கணும்? இப்போ நான்லாம் பேங்க்குக்கே போக மாட்டேன், ஒரு பயம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகளை கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க இதை கற்றுக்கிட்டாங்க, அவங்க அதை நினைக்கிறாங்களே இல்லையோ, நான் அதை பார்த்து சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஏன் ஆரம்பிச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ இதனால ஒரு 10 பேர் பயனடைகிறாங்க. அப்போ அது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி.
1: அதாவது ரொம்ப அருமையாக ஒரு நதி வந்து எப்படி அதோட கோலை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு தடையெல்லாம் எதையுமே பார்க்காம போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக ஒரு தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் எந்த பெண்ணும் எந்த துறையிலையுமே சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக எங்களுக்கான ஒவ்வொரு கேள்விக்குமே நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி.
2: இதுவரை மண்ணோடு மனம் இணைந்து இதில் சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி. ரேவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 1ஆம் தேதியான இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவரான டாக்டர் பி சி ராய் அவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாளான ஜூலை 1 அன்று மருத்துவர்களின் சேவையை கௌரவிக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தேசிய பட்டய கணக்காளர்கள் தினமும் இன்று. 1949ஆம் ஆண்டு இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1873ஆம் ஆண்டு இந்நாள் கனடா டொமினியன் உருவாக்கப்பட்டு கனடா தினம் உருவாக்கப்பட்ட நாள் இன்று. 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு முழு விடுதலையை ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று வழங்க பிரிட்டானிய நாடாளுமன்றம் முடிவெடுத்தது. 2017ஆம் ஆண்டு இன்று இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GST அமல்படுத்தப்பட்ட நாள் இன்று. விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்கள் பிறந்த தினம் 1961ஆம் ஆண்டு இன்றைய தினம். வேல்ஸ் இளவரசி டயானா அவர்கள் பிறந்த தினம் 1961ஆம் ஆண்டு இன்றைய தினம்.
0: இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் பக்கத்துல வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பு பற்றிய தகவல். இந்த சங்குப்பூ நம் உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய ஏராளமான நோய்களுக்கு ஏற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த பூவா. இந்த பூ வெள்ளை, கருநீலம், ஊதா, வெண்மை கலந்த கருநீலம், ஊதா கலந்த கருநீலம்னு பல நிறங்கள்ல பாத்திருப்போம் இல்லையா. இந்த சங்குப்பூல மருத்துவ குணங்கள் ஏராளமா இருக்கான். அதுல ஒரு சில பங்களிப்பை மட்டும் பாப்போமா. அடிக்கடி சளி பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சங்குப்பூவோட இலைகள், கல் உப்பு மற்றும் கடுகு எண்ணெய் இது எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்டை நெஞ்சு பகுதியில பூசினா சளி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா அல்லது சோர்வா இருக்கும் போது இந்த சங்குப்பூல தேநீர் போட்டு குடிச்சா சோர்வா எனக்கா அப்படின்னு கேப்போமா. அவ்வளவு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சங்குப்பூ டீ எப்படி போடலான்னு தெரிஞ்சுப்போமா. இப்போ ஒரு நபருக்கு இந்த டீ போடுறோம் அப்படின்னா 6ல இருந்து 7 பூக்கள் தண்ணீர்ல போட்டு காய்ச்சி அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தட்டி போட்டு அதோட பனைவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து வடிகட்டினா சங்குப்பூ டீ ரெடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சங்குப்பூ நம்ம சர்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதா. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பாப்போமா. அதாவது பெண்களோட முக அழகுல ஒரு முக்கிய கரும்புள்ளினா அது முகப்பருக்கள் தான். அதுக்கு இந்த சங்குப்பூவோட வேற காய வச்சு பொடி செஞ்சு அதோட தேன் ரோஸ் வாட்டர் கலந்து பருக்கள் மேல தடவி வந்தா முகப்பருக்களும் படிப்படியா குறையறதோட மட்டுமல்லாம முகப்பொலிவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த சங்குப்பூல இன்னமும் கூட ஏராளமான பயன்கள் இருக்கிறதா சொல்றாங்க.

0: இப்போ தோழிகளுக்காக ஒரு சின்ன குறிப்பு. கேரட்டோ பீட்ரூட்டோ வாங்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா நறுக்கும் போது கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு கலந்த தண்ணீர்ல கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நறுக்குனா நறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா? நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் பெண்களின் நலன் காக்கும் யோகாசனம். தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
1: இந்த யோகாசனத்தை பத்தி நம்ம பேசும்போது, நாம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள், அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள், படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் ஒன்று பார்க்கலாம். அது ஏக பாத ஆசனம் என்று கூறுவார்கள். ஏகம் என்றால் ஒன்று, ஒரு பாதத்தில் நிற்கக்கூடிய ஆசனம். இது எப்படின்னா, ஒரு பாதத்தை ஊண்டிக்கிறணும், இன்னொரு காலை தூக்கி, இப்போ வலது காலை ஊண்டிட்டோம்னா இடது காலை தூக்கி முட்டி மேலே வைக்கணும். வச்சுட்டு ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கும்பிட்ட நிலையில் இருக்கணும். இது ஏக பாத ஆசனம் என்று சொல்வாங்க. எப்போ நம்ம வலது கால் பாதத்தை ஊண்டிட்டு இடது காலை தூக்கி வலது காலனுடைய முட்டியின் மேல் வைத்து கொண்டு இரண்டு கைகளையும் தூக்குறோமோ, அப்போ வந்து நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும். ஒரு நிமிட நேரம் அங்கே நம்ம இருந்துக்கிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிடம் கூட செய்யலாம். முதல் பயிற்சி ஒரு நிமிடம் கூட செய்வதாக வைத்து கொண்டு ஒரு நிமிட நேரம் இருந்துக்கிட்டு, அப்புறம் அந்த ஆசனத்திலிருந்து வெளியே வரும்போது மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே வெளியே வந்து இயல்பான நிலைக்கு திரும்பிட வேண்டும். இதுதான் ஏகபாத ஆசனம். இதற்கான பலன் என்னன்னா, ஒரு மரம் எப்படி அந்த ஒரே ஒரு தண்டில் நிற்குது, மேலே வந்து கிளைகள்லாம் இருக்குது, அந்த தண்டு பகுதி தான் அத்தனை கிளைகளையும் தாங்கிட்டு இருக்குது. அதுபோல் ஏகபாதம் என்ற ஆசனத்தில் அஞ்சு நிமிடம் நிற்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி, முதல் நாள்லேயே அஞ்சு நிமிடம் இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சியை ஒரு நிமிஷம், அரை நிமிஷம், ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம்ன்ட்டு மாற்றி மாற்றி ரெண்டு காலும், வலது கால் வைக்கும்போது இடது காலை தூக்கி போடணும், இடது கால் பாதத்தை ஊண்டும்போது வலது காலில் அதை செய்ய வேண்டும். ஆசனங்கள் செய்யும்போது மூச்சை இழுத்து பிடிக்க வேண்டும். ஆசனத்திலேருந்து வெளியே வரும்போது மூச்சை விட்டு விட்டே வர வேண்டும். இந்த மூச்சு பயிற்சி மிக அவசியம். இந்த ஏகபாத ஆசனத்தின் மூலமாக உடல் முழுமையான வலிமை பெறும். உடலில் உள்ளக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் சக்தி ஊட்டப்பெறும். இது மிக அருமையான ஆசனம்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
2: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
1: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
2: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
3: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல்மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும்

0: எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
1: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957 கோடியே 57 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய் 50 காசுகள் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும் தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
2: நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
1: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டும் என இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிகா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக

0: அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:15. ஆகாஷ்வாணி மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம்.
3: வேர்க்கடலையை பற்றி பார்க்கிற போது வேர்க்கடலை வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் இருக்கும், எலும்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம், கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்கிற போது வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கால் வலி வருது, இடுப்பு வலி வறுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டிய காரணம் வருது. என்னன்னா அந்த புரோட்டீன் குறையிறது அப்படிங்கறது வந்து தெரியல. ஏன்னா முன்னாடி நம்ம உணவினுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா உப்பு கலந்த உணவாகவே கஞ்சி உப்பு கஞ்சியை தான் பழங்காலத்தை மூதாதிர்கள் சாப்பிட்டிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு சுவைன்னு வரும்போது கண்ட சுவையை சேர்க்கிறோமே தவிர உப்புக்கோ அந்த உணவுக்கான தரத்தை கூட்டுவதற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, இந்த பருப்பு சுவையை பருப்பை நம்ம உணவுல குறைச்சு வந்ததுல இந்த நோய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். கால் வலி இல்லாம இருக்கணும், முட்டு வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீரகத்தினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறது உடம்பு எலும்புக்கு சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வலிகளுக்கான விஷயம் என்ன விஷயமாக நினைக்கிறீங்களோ படிக்க வைக்கிறது பண்றதெல்லாம் ஒரு பக்கம் ஆரோக்கியமான குழந்தையை வளர்க்கிறோமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. ஒரு நோய் அப்படின்னு வந்தவுடன் நம்ம குழந்தைகள் முதல்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படின்னு பாக்குறோம். நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கணும் உங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னா சிறுநீரகத்தினுடைய வேலை மிக முக்கியமானது. அதற்கு மிக பலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை. அதனால வேர்க்கடலை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வாருங்கள்.
4: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியதுதான்.
4: ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க

0: முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
1: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
4: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
5: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says 11 years of Digital India empowered the poor and the underprivileged, making life easier for millions. Increased wages under Viksit Bharat Ji Ramji Act become effective from today. Union Minister Shivraj Singh Chauhan and Kiran Rijiju undertake aerial survey of flooded areas of Arunachal Pradesh. Newly appointed Army Chief General Dhiraj Seth stresses on modernization of army to tackle challenges of evolving security environment. Afghanistan attacks ISIS targets in Pakistan. Monsoon likely to advance to Delhi, Haryana, Chandigarh and Punjab in the next 2 days. And in FIFA World Cup, Mexico defeat Ecuador 2-0 to enter round of 16. Prime Minister Narendra Modi has said Digital India initiative has redefined governance, empowered citizens and accelerated all-round development. The Prime Minister said 11 years of Digital India empowered the poor and the underprivileged and made life easier for millions. He said Digital India has touched every aspect of life. He underscored the seamless digital payments and direct benefit transfers are reaching beneficiaries with transparency. Mr. Modi said that technology has become a powerful instrument for furthering ease of living. The ambitious Digital India program of the government was launched this day in 2015. Since then, it has shaped how citizens connect, learn, transact and access public services across the country. India has built one of the world's largest digital public infrastructure ecosystems. We have more from a correspondent.
6: India is emerging as a global leader in digital public infrastructure DPI driven by scalable and citizen-centric digital governance platforms. India has signed Memorandum of Understanding with 24 countries for cooperation on India's stack and DPI systems covering digital identity, payments, data exchange and service delivery. UPI now lives in over 8 countries including the UAE, Singapore, France, Mauritius and Sri Lanka, strengthening India's global fintech presence. Platforms such as Aadhaar, DigiLocker, Cowin, Government e-Marketplace, Diksha, Umang and eSanjeevani are increasingly shaping international digital governance models. India also launched India Stack Global and the Global DPI repository during its G20 presidency in 2023, expanding global access to Indian digital solutions. As Digital India enters its next decade, India is

ஸ்ரீனிவாஸ் ஜனனி பாடிய பாடலை கேட்டும் படம் பள்ளிக்கூடம். நேரம் இப்போது 2:26. நீங்கள் ரசிக்க இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. தொடர்ந்து சத்யபிரகாஷ் சின்மயி பாடிய பாடல் படம் 1000 கண்கள்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், நாளைக்கு வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இந்த நாள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாள்? நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமான நாள், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: நான் பேசிக்காக கிரிக்கெட் பிளேயர், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன், கிரிக்கெட் காமெண்ட்ரி நிறைய பண்ணுறேன் தமிழில், இங்கிலீஷ்லேயும் இப்போது ஒரு 4-5 வருஷமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது பேசிக்காக. ஸோ அது வந்து ஒரு ஏரியா தான் அஃப்கோர்ஸ் காமெண்ட்ரின்னு, ஒன் பார்ட் ஆஃப் ஜேர்னலிசம். அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேடோ ரைட்டிங்னு ஒரு பெரிய பிராண்ட் நேம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் த பஸ் கேட்டீர், பெரிய ஸ்டாரோ பேரோ புகழோ அந்த அளவுக்கு இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடையாது. தவிர பட் இன் மை ஓன் ஹார்ட்டு நான் ட்ரை பண்ணேன், பர்சியூவர் பண்ணதுனால அதுக்கு கிடைச்ச பலனால் வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எழுத்து, அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த லாங்குவேஜ், அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த கேமு, எல்லாமே ஒரு பேஷன்றதுனால காம்ப்ரஹென்சிவாக எனக்கு எபிலிட்டி டு ரைட்டோ அந்த தாட்ஸை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி வேர்ட்ஸாக வாயில் சொல்கிறதுனால எழுத்துன்றது, அது வந்து ரைட்டிங் பொறுத்தவரையிலையும் ஒன் ஷுட் ரைட் பிகாஸ் ஒன் மஸ்ட் ரைட் அப்படின்னா எழுதுறது ரொம்ப கத்தார்டிக்காக இருக்குது, ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது. பேச்சு கூட லிப் சர்வீஸாக நீங்கள் இது பண்ணி மேஸ்கரேட் பண்ணிடலாம், ஆனால் எண்ணம் எழுதறச்சே வந்து உங்களுக்கு இட் கம்ஸ் ஃப்ரம் த சோல்ன்றான், அதை உள்ள ஆத்மார்த்தமாக எழுதுனால ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பட் அதே மாதிரி ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று இருக்குது எழுத்தில், திடீர்னு நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க, திடீர்னு உங்கள் வார்த்தை வரவே வராது, மெமரி டக்குன்னு கிக் ஆன் ஆகாது, ரீகால் இருக்காது, அந்த வார்த்தைக்கோசரம் தவிப்பீங்க. அப்புறம் கூட சில பேர் சொல்லுவான், போயிட்டு ஒரு ஷவர் எடுத்துகிட்டு வா, தலையில் தண்ணி பட்டு அந்த ஆல்ஃபா பீட்டா ஏதோ சொல்லுவான், அது மாதிரி ட்ரிகர் ஆகி உங்களுக்கு டக்குன்னு வெடிக்காத்தால திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200-400 வார்த்தை கூட டக்குன்னு எஸ்ஏ மாதிரி எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்துனான்னா நான் நிறைய ஷேடோ ரைட்டிங், இதில் பிரபலமான பேருக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பேர் புகழ் இருக்கும், என் அளவுக்கு நாலேஜோ அந்த ஆர்டிகுலேஷனோ எழுத்து தன்மை இருக்காதுனால ஸோ அவங்க பேரில் நான் எழுதுவேன். ஸோ அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், அப்சர்வ் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஜேர்னலிசம்ன்றது ஒரு ப்ராட் ஃபீல்டு, காமெண்ட்ரி அதெல்லாம் ஒரு ஏரியா தான், தவிர ஜென்ரலாக ஜேர்னலிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் நிறைய பேர் எல்லாராலையும் கிரிக்கெட் ஆட முடியாது, இல்லை எனி ஸ்போர்ட் ஆட முடியாது, ஆனால் ரொம்ப தீவிரமாக ரசிப்பான், ஆத்மார்த்தமாக ரசிப்பான். அவனுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வைகாரிய சப்ஸ்டியூட் இருக்குது. ஸ்போர்ட்டை பார்க்கறச்ச நீங்கள் சினிமா பார்க்கறச்சு கூட அப்படி இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஸ்போர்ட் பார்க்கறச்சு அதில் ஒரு நெகட்டிவிட்டியே கிடையாது, எல்லாம் போராட்டம், கரேஜ், பேஷன்ஸு, பர்சிவியரன்ஸு, உடாப்புடி, பிடிவாத குணம், அதை ஒரு முயற்சி, அதெல்லாம் இருக்கிறதுனால டீமாக ஆடுறது. ஸோ அதை

0: எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்லிஃப்டிங்காக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய தேசத்தில் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ இல்லையோ, ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டில் எல்லாருமே ஆட முடியாது. சில பலர் தான் ஆடுறாங்க, தவிர நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேமை வந்து கேரி பண்ணணுன்னா நல்ல எழுத்து எபிலிட்டி இருக்கணும், கன்சைஸாக ப்ரிசைஸாக எழுத தெரியணும் எந்த லாங்குவேஜ்லேயோ. ஸோ நான் சொன்ன மாதிரி தாட்ஸை வேர்ட்ஸை அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்சர்வ் பண்ணி விளையாடுறதுனால ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எழுதலாம், ப்ளஸ் நீங்கள் கீன் ஃபேனாக இருக்கணும், நிறைய படிக்கணுன்ற அந்த ஈர்ப்பு இருக்கணும், ரீடிங் இருக்கணும். ஸோ ரீடிங் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஒரு கிளென்சிங் மாதிரி ஒரு ப்ராசஸ், எப்படி வந்து எக்ஸசைஸ் வந்து உடம்புக்கோ, ரீடிங் வந்து மைண்டுக்கு வந்து ஒரு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய படிக்க படிக்க படிக்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ எழுதுகிற ஸ்டைலு, ஸோ அந்த நரேட்டிவ் ஸ்டைலு, கேமோட என்ன சாராம்சம், என்ன பார்க்குறீங்க, அதெல்லாம் ஜேர்னலிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது வந்து யங் மைண்ட்ஸும் உங்களுக்கு நர்ச்சர் பண்ணும். சின்ன பசங்க படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் வேர்ட்ஸு, அது படிக்கிறச்சு அவங்களுக்கு ஒரு வேர்ட் பிக்சர் மாதிரி பெயிண்ட் ஆகும். ஸோ அது ஒரு ட்ரீம், அந்த ட்ரீமை நரிஷ் பண்ணுறது. சில விஷயம்லாம் அப்ஸ்ட்ராக்டு, ஆனால் அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ட்ரீம் பண்ணணும்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த ட்ரீம் பண்ணுறது, அந்த விஷுவலைஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் அந்த எனர்ஜி கொடுக்குறதுன்றதெல்லாம் வந்து வந்து வார்த்தையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அது அந்த கான்டெக்ட்டில் ஜேர்னலிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி இந்தியா யங் பாப்புலேஷன் இருக்குது, ஒரு மஷ்ரூமிங், ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இருக்குது, ஃபிட்னஸ் கல்ச்சர் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. லட்ச பேருக்கு, கோடி பேருக்கு, கோடி விதமான டே டு டே ரஃப் அண்ட் டம்பிளில் உருண்டு பிறண்டு ஏந்துக்கிறான் ஒரு லைவ்லிஹுட்டுக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணுறச்சு ஒரு கீன்னஸ் இருக்குது. தானோ பர்சனலாக வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்தியா வின் பண்ணால் இவனு வரும்னா அவனோட பில் கட்டணும், டே டு டே உருண்டு பேருந்து எழுந்துக்கணும் லைஃப்பில், அதெல்லாம் டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணுறனால ஜேர்னலிசமோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அந்த எழுதுறது, அந்த இந்த காலத்தில் டிஜிட்டல் பிரிண்ட் மீடியா 1008 இருக்குது விஷயம். ஸோ அப்படி அந்த கான்டெக்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து தே ஆல்சோ புல் தர் வெயிட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மாதிரி டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த என்டையர் பிகர் பிக்சரில்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப தெளிவாக வந்து இந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல் இப்போ இன்ஸ்பைரிங் பீப்புளுக்கு எப்படி அதுக்குள்ளே என்டர் ஆகணும் இந்த விஷயங்கள்லாம் ஒரே ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. இன்னொன்று சார், இப்போ உங்களுடைய ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டோட எவல்யூஷன் எப்படி இருக்குது, அந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சினாரியோ எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்கு, இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்பொழுது இன்னைக்கு என்டர் ஆகிறவங்க எப்படி அவங்களை எக்யூப் பண்ணிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: இப்போ டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. விஷுவல் மீடியம் இருக்குது, அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ மெட்ராஸ்லேயே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டின்ற மாதிரி பசங்களுக்கு, இந்த காலத்து பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அதே மாதிரி கோடி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அந்த மென்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த வல்னரபிள் ஏஜில் வில் பவர் டெவலப் பண்ணாததுக்கு முன்னாடி, ஒரு 17-18 முன்னாடி சரியான ஹேபிட்ஸும் சரியான ஒரு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சீனியர்ஸோ ஃபேமிலியிலையோ, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியிலையோ, இல்லை நியர் அண்ட் டியரோ அவங்கள அந்த ஷெப்பர்ட் பண்ணி, க்ரூம் பண்ணி, நரிஷ் பண்ணி கூட்டின்னு போகிறது, அந்த அந்த ட்ரீம்ஸை வந்து நரிஷ் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. அந்த ஈகோ சிஸ்டம்ன்ற பாருங்க ஆங்கிலத்தில், அந்த அந்த கிளைமேட்டை கொடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸ் மஷ்ரூமாக இருக்குது. வேர்ல்டஸ் இப்போ WWW வந்ததுக்கப்புறம் வேர்ல்டே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகிடுது. உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து 200-300 கொடுத்தீங்க ஆன்லைனில் எல்லா விஷயமும் நீங்கள் ப்ரெஸ் ஆஃப் அ பட்டனில், கூகுள் குரு இருக்கான், ஸோ நீங்கள் பார்த்து படிக்கலாம். ஸோ யூ கேன் லேர்ன். ஸோ அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் நெகட்டிவ் சைடில் டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. பசங்களுக்கு அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஒரு கீன்னஸ் இல்லை. ப்ரீவியஸில் நாங்களாம் வளர்ற காலத்துலலாம் ப்ரீவியஸ் பிளேயர்ஸ்லாம் எப்படி ஆடினாங்கன்னு ஒரு கீன்னஸ், ஒரு கியூரியாசிட்டி இருந்துனே இருக்கணும். எப்படி எந்த பாதையில் போனால், எப்படி ஆடினா, ஒரு கீன் ஸ்டூடெண்டாக இருக்கணும் கேமை பற்றி. ஸோ யார் என்ன பாதை, அது இதெல்லாம் ஒரு ஹீரோஸோ இந்தியன் பிளேயர்ஸோ, ஸோ அவங்கள பற்றியோ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுன்னு நமக்கு வந்து அப்போ அதெல்லாம் நிறைய க்யூரியாசிட்டி ஃபேக்டர் இருக்குது. இந்த காலத்தில் க்யூரியாசிட்டிலாம் இருக்குது, பட் ஆனால் அட்டென்ஷன் டெஃபிசிட்டும் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னா பெரிய பேகேஜ் கிடையாது. பழைய காலத்து ஆளுங்க பெரிய ஸ்டாரோ பிளேயரோ அவனை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாமும் இல்லாமல் இருக்குது. அந்த பேகேஜ் இல்லாமையும் இருக்காங்க இந்த காலத்து பசங்க. ஒரு சிம்பிளிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறான், பயங்கர பேகேஜ் அது இதெல்லாம் ரெப்புடேஷன் பார்த்து ஓவராக ஆறுது கிடையாது. அவன் ஷாக் ஆகி அதெல்லாம் ஆறுது கிடையாது. டைரெக்டாக பிளஞ்ச் பண்ணி தனக்கு தெரிஞ்சது ஒரிஜினலாக இருக்கணும்னு நினைக்கிறான். சம்டைம்ஸ் சம் பாய்ஸ் ஆல்சோ, சில பீப்புள் ஆல்சோ டென் டு கெட் கன்ஃபியூஸ்ட் எந்த பாதையில் போகணும். ஒரிஜினலாக இருக்கிறது ஒன்று, அதுக்கு நான் அந்த பழைய காலத்து அந்த வர்ச்சூஸு அந்த அதெல்லாம் ஒரு அன்மிஸ்டேக்கபிள் வர்ச்சூஸ், அந்த சில வர்ச்சூஸ் அந்த பேஷன்ஸோ பர்சுவியரன்ஸோ அதை கற்றுக்கிறதோ அந்த க்யூரியாசிட்டியோ அதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள் வர்ச்சூஸ். நான் நெகோஷியபிள் வர்ச்சூஸையும் அப்டிகேட்டும் பண்ணக்கூடாது, உதறியும் விடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஸ்டைலு நீங்கள் வந்து யூ கேன் காப்பி த கண்டென்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோ குவாலிட்டி

0: பிளேயரோ இப்போ விளையாடுறச்சியோ இல்லை காமெண்ட்ரி பண்ணிச்சியோ கண்டென்ட்டை காப்பி பண்ணலாம், ஆனால் ஸ்டைல் உங்களுதாக இருக்கணும், உங்கள் பாதையாக இருக்கணும். பிறகு அந்த ஸ்டைலை காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில சில அப்ட்ராக்ட் விஷயம், சட்டில் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கைடன்ஸு மென்டரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் பசங்களுக்கெல்லாம்.
1: கண்டிப்பாக சார். இன்னொன்று, இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு அமெச்சூராக பண்ணும்பொழுது வேறு, அதே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேவாக ஒரு கரியராக சூஸ் பண்ணும்பொழுது மெயின் தாட்டே வந்து நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் விஷயமாக தான் இருக்குது.
0: கரெக்ட்.
1: ஸோ இதற்கான சப்போர்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, இதை நோக்கி எப்படி போகணும், அதை சஸ்டெயின் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி ஒரு அச்சீவராக மாறுற வரைக்கும் எப்படி வந்து அந்த ஹோப்பை விடாமல் இந்த ஜேர்னலிசம், ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் ஃபீல்டில் அவங்க கண்டினியூ பண்ணணுன்றத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார்.
0: கொஞ்சம் டஃப் தான் உண்மையாக சொல்லணுன்னா, அந்த ரஃப் அண்ட் டம்பிள் இருக்குது, அப்ரெண்டிஸாக இருக்கணும். நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி, திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி, க்யூரியாசிட்டி இருக்கணும், பயங்கர பேஷன் இருக்கணும், ரிட்டர்ன்ஸை பார்த்துன்னு வேலை செய்யக்கூடாது. ஆனால் அந்த ஏஜில் கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும், ஏன்னா நீங்கள் பியர் குரூப்பில் வேற வாக் ஆஃப் லைஃப்பில் உங்கள் பியர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேறு எங்கேயோ லெவலில் போயின்னு இருப்பான், பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் உங்களுக்கு வில் பவரோ அந்த ஒரு செக்ரிகேட் பண்ணுற அந்த குவாலிட்டி எல்லாமும் டெவலப் ஆகிருக்காது, ஃபுல்லி க்ரோனாக இருக்காது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான் ஈகோ சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் இட்ஸ் அ டஃப் டஃப் டஃப் ரூட் தான். பட் எவென்ச்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் என்னவோ, உங்கள் இன்னர் காலிங் அப்படின்ற பாருங்க, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் சொல்கிறது, நீங்கள் படிப்பு கோடிங் போகிறதோ சாஃப்ட்வேரில் ஆடுறதோ இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நான் கிரிக்கெட் ஆடுறேன், கிரிக்கெட் எனக்கு பிடிச்சிருக்கு, விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு டீமாக பாண்டிங்காக இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் இருக்குது, எனக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குது, ஓகே சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து உருண்டு பிறண்டு ஏந்துக்கிறேன், அந்த ஃபீல் குட் இருக்குது, அந்த அந்த ஹை இருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு 10 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸ் நல்லா ஆடினா கூட அந்த ஹை வந்து லோவை வந்து அவுட் வே பண்ணுறது, ஸோ அது இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அந்த இன்னர் காலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்னர் காலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் பர்டிகுலர்லி உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக ரீசனபிளி வெல் ஆஃப் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் குட் லக். உங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு ஒரு அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு லீப் பண்ணி மேலே போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி வந்து இட்ஸ் அ டஃப் ரூட் தான். மற்ற வாக் ஆஃப் லைஃப்க்கு இருக்க மாதிரி காமெண்ட்ரி பண்ணுறதுக்கோ மற்ற ஜேர்னலிசத்துக்கோ இருக்குது தவிர, பட் இப்போ பிரிண்ட் மீடியாலேருந்து நிறைய சோஷியல் மீடியா எல்லாம் நிறைய இது இருக்குது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பட் அது மானிட்டைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னா டெஃபினட்டாக ஹெட் ஸ்டார்ட் கிடையாது முதல்ல. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது இயற்கையோ அது அது எப்படின்னு சொல்ல தெரில எனக்கு, அது ரொம்ப அப்ட்ராக்ட் விஷயம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுதில் ஆத்மார்த்தமாக பிளஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து எங்கெங்கேருந்தெல்லாமோ ஏதோ கார்னர்லேருந்தெல்லாம் ஹெல்ப்பு அப்ராப்ரியேட் டைமில் கிடைக்கும். ஸோ என்னோடய கான்டெக்ட்ஸில் நானே சொல்லணும், நான் ஒன்றும் பெரிய ஸ்டார் பிளேயர் ஆக முடியல, ஆனால் எஃபர்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பேஷன் கபில் தேவ் மேட்ச் பண்ணலாம், பட் ஸ்கில் இல்லை டேலண்ட்டில் மேட்ச் பண்ண முடியாது, ஆனால் பேஷனில் மேட்ச் பண்ண முடியும், அவ்வளோ பைத்தியகார்த்தனமாக இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் நான் ஒன்றும் பெருசாக சோபிக்கலை, பெருசாக ஸ்டார் கீர் ஆக முடியல, ட்ராவல் பண்ண எல்லாம் ஃபைன், பெருசாக ஸ்டார் கீர்லாம் எனக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கல தவிர, பட் நேச்சரே வந்து நான் இவ்வளோ டைம் செலவு பண்ணதுனால காமெண்ட்ரின்னு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு ஒரு பாதையை வகுத்து கொடுத்து அதில் ஒரு ஹெட் ஸ்டார்ட் என்னோட அந்த பைத்தியகார்த்தனமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் பேஷனுக்கு இயற்கையே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஜேர்னலிசம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியா 7U வந்து எனக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் சின்ன வயசில் யங் மைண்டில் இப்படிலாம் ஆகும்னு நமக்கு 30 வருஷம் முன்னாடி தெரியாது, ஒரு கிறிஸ்டல் பாலோ நமக்கு வந்து ஜோசியமோ ஜாதகமோ பார்த்து சொல்ல தெரியாது. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் டெஃபினட்டாக அந்த இன்னர் காலிங் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணிங்கன்னா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பெரிய ஸ்டார் கிடையாது சொல்கிறதுக்கு, நானும் அதை வந்து ரீஇட்ரேட் தான் பண்ணுறேன், ஒரு கிளி மாதிரி சொல்கிறேன், இன்னர் காலிங்கை நீங்கள் பர்சியூ பண்ணி உங்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து சந்தோஷமோ திருப்தியோ கொடுக்கறதுனா டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும் அந்த ரஃப் அண்ட் டம்பிளில். அதுக்கு அப்பாற்பட்டு எப்படியோ உருண்டு பரண்டு ஏந்துட்டிங்கன்னா அதை வெதர் பண்ணி கொஞ்சம் ஸ்டீல் பண்ணி உங்களை ஃபேர்ம் பண்ணி சாலிடிஃபை பண்ணிட்டீங்கன்னா எவென்ச்சுவலாக ரிவார்ட்ஸ் இருக்குங்க டெஃபினட்டாக.
1: கண்டிப்பாக சார். ரொம்ப அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம்னா என்னன்றதை ஆரம்பித்து ஒரு பிளேயராக இருக்கவங்க எப்படி ஜேர்னலிஸ்ட்டாக மாறலாம், இல்லை வெளியில் இருக்கவங்க எப்படி ஜேர்னலிசம்குள்ளே வரலாம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்குள்ளே இருக்க சேலஞ்சஸையும் சொல்லி எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணோம், அதே மாதிரி லைஃப்பையும் வந்து எப்படி பார்த்துக்கணுன்றதை வந்து ஒரு நட்ஷெல்லாம் சூப்பராக கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த டாக்கை வந்து பலரை ரீச் பண்ணி ஜேர்னலிசம், ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் மட்டும் இல்லாமல் அனைத்து ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சூட்டபிள் அட்வைஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் அட்வைஸாகவே எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறி அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம்ன்ற துறை இன்னும் விரிவடைந்து உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் போல

0: பலர் இதில் பங்கேற்று இந்த துறை இன்னும் விரிவடைந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கிற விதமாக இந்த துறை மாறணுன்றது எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி என் தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு. முக்கியமான விஷயம், யூ மேட் மீ ஃபீல் குட். நல்லா வார்மாக க்ரீட் பண்ணி மேட் மீ ஃபீல் லைட். ஸோ நல்ல, இது ஒரு டைம் வெல் ஸ்பென்ட்னு சொல்லலாம்.
0: டெஃபினெட்லி,
1: தேங்க்யூ வெரி மச்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சென்னை அம்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, மேல்பவானி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கடலூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில்

உடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். நேரம் இப்போது 3 மணி. வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 760 கிலோஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்கலாம்.

0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார்.
0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் மன்மதரிலே திரைப்பட பாடல். வாணி ஜெயராம் குரலில்.

0: शकाई जरा मरण भयम नास्ति जरा मरण भयम नास्ति जरा मरण भयम
1: திரைகாணத்தில் தொடரும் பாடல் கோவில் புறா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ளது.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியது தான். ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
0: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தொடரும் பாடல் கொக்கரக்கோ திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா குரல்களில்

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர்

0: பயங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். இன்றிரவு 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். ஹரிஹரன். இன்றிரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 8 பகுதி. காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா. ஐஸ்வர்யா அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே. பூவராகன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடுவார். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா. நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி? முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வளம், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த விழிப்புணர்வு. வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரைகானம். 9 அரங்கிசை. யுபி ராஜு, யு. நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி. அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விஷ்ணு பிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில், வேதாகமத்தில் பெண்கள் உரை வழங்குபவர் செல்வம் பால் ஆண்ட்ரியூ கனகராஜ் அவர்கள். சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வட்டாரத்திற்கேற்ற தாது உப்புக்கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள். காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ரூபானந்தினி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர், விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம். கே. சுப்பிரமணியன் அவர்கள். நடிப்பு எஸ். முரளிதரன், சி. ராஜா அப்பாசாமி, ஆர். பரத்ராம், வி. வி. மீனாட்சி, கே. விஸ்வநாதன், பி. நந்தகோபால், எம். பாலசுப்பிரமணியம் ஆகியோர். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.8°C, பதிவான ஈரப்பதம் 57%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29°C, பதிவான ஈரப்பதம் 47%. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

பழையாறை கோட்டைக்குள் சென்று குந்தவை தேவியை சந்திப்பதற்கு என்ன யுக்தி, எப்படி கையாள்வது என்பதை சிந்தித்து கொண்டு குழம்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அப்போது ஒரு பல்லக்கிலே மதுராந்தகத்தேவர் வந்ததை பார்த்து அவன் உடனே ஒரு வழிமுறை, ஒரு உத்தியை கையாண்டான். கையா

0: யுக்தி எப்படி கையாள்வது என்பதை சிந்தித்து கொண்டு குழம்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அப்போது ஒரு பல்லக்கிலே மதுராந்தகத்தேவர் வந்ததை பார்த்து அவன் உடனே ஒரு வழிமுறை ஒரு உத்தியை கையாண்டான். கையாண்டு குதிரை மீது ஏறி நின்று கொண்டு ஐயோ ஆபத்து என்று சொல்லி தடால் என்று கீழே விழுந்து அதற்கு பிறகு இந்த அமளியைக் கண்டு வீரர்கள் கொல்லென்று சிரிக்க மதுராந்தகத்தேவர் அவனை அழைத்து வரும்படி பணிக்கின்றார். பணித்துவிட்டு அவர் அப்பனே நீ யார் என்று இளவரசர் கேட்டார்.
1: நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன்.
0: என்ன உளறுகிறாய், அடே நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர் மற்ற வீரர்களை பார்த்து. வீரர்கள் விலகினார்கள். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார்.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாக சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டுத்தடுமாறி பேசினான்.
0: இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா?
1: பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை.
0: என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா, உண்மையை சொல்.
1: நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன், அதனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
0: ஓஹோ, நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாமல் போவானேன் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர்.
1: இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்லி முடிகிறது? ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார்.
0: என்ன சொன்னாய்
2: என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினவினார்.
1: ஒருவரை போல இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றேன்.
0: நான் யாரைப் போல இருக்கிறேன்?
1: இரண்டு தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன், அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன். தாங்கள்தானா, அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாயிருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சற்று முன்
0: குதிரை மேல் ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயாக்கும்.
1: ஆமையா,
0: என்ன தெரிந்து கொண்டாய்?
1: தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன்.
2: மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கிய போது அவருடைய முகத்திலிருந்தும் குரலின் துவனியிலிருந்தும் தெரிந்தது,
0: நீ சுத்த போக்கிரி. உன்னை
1: இளவரசரே, கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்லுகிறேன். பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
0: அப்படியானால் சொல், சீக்கிரம்.
1: ஒரு பெரிய கோட்டை, நாலாபுரமும் நெடிய மதில் சுவர், வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விளக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்று சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கிலிருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகத்தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்க்கலாயிற்று. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது.
0: நேற்று முதல் உண்மையை சொல்லுகிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா
1: என்று கேட்டார். இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை.
0: பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்லுகிறாய்?
1: நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீபத்தி பிடித்து கொண்டு போனான். பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான். நடுவில் ஒரு சுந்தர புருஷர், வடிவத்தில் மன்மதனையொத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூலை முடுக்குகளில் பரவியபோது அங்கேயெல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களின் இரகசிய பொக்கிஷங்களையெல்லாம் வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த மூன்று பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போல இருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இளவரசர் மதுராந்தகர்

0: போதும், நிறுத்து என்றார். அவருடைய குரலில் பீதி துணித்தது. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். நீ நிமித்தக்காரனா? இல்லை ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனால் நடந்ததையும் சொல்லுவேன், இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லுவேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு, குதிரை மேல் ஏறி நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன். யாருக்கு அபாயம்?
1: தங்களுக்குத்தான்.
0: என்ன அபாயம்?
1: பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாகச் சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கிக் கொண்டு விட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால்?
0: ஆகட்டும், என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம்.
1: மதுராந்தகத்தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கைகாட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அந்த வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரமாகிய மதுராந்தகத்தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம். இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்கு சென்றபோது பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்டப்பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. நல்ல முறையில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் நேயர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக்கிடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆனாலும் சில பாடல்களைச் சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: உயிரினங்கள்ல பகல் நேர உயிரினங்கள், இரவு நேர உயிரினங்கள்னு ரெண்டு பெரும் பிரிவுகள் உண்டு. மனிதர்கள்ல பெரும்பாலோர் இரவுல உறங்கி பகல்ல முனைப்பாக இயங்குவாங்க. சிலர் இதற்கு விளக்காக செயற்படுறதை பார்க்கலாம். அவங்க மேற்கொண்டுள்ள தொழிலின் காரணமா வாழ்க்கை முறை, சுழற்சி, செயல்திறன் இதெல்லாம் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்கும். இந்த நெடுங்கதையில மதுராந்தக தேவர் தன்னந்தனி ரகம் இதுவரை இரவு நேரங்களில் மட்டுமே தரிசனம் தந்திருக்கார். அப்பவும் அவரை சுற்றி இருந்தவங்க தான் முனைப்பா இயங்கினாங்க. ஆடி 18 கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல தனாதிகாரியோட முழக்கத்துக்கு இடையிடையே சில எதிர்வாதங்கள். அவ்வளவு நேரம் அந்த மூடு பல்லக்குள்ளேயே பொறுமையா இருந்தார். இளவரசி பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளனும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமா இருக்கிற இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனம் தந்திருள வேணும்னு பெரிய பழுவேட்டரையர் வேண்டினார். அவரும் வெளியே வந்து நின்றதை பார்த்தோம். அடுத்த காட்சி மறுபடியும் இரவு பொழுது, வேறு களம், தஞ்சாவூர் ரகசிய சுரங்க வழி. மூணு பேர் படியேறி வர்றாங்க. கந்தமாறன், நடுவில் மதுராந்தகர், சுரங்க காவலன். இப்பவும் சுரங்க காவலன் வச்சிருந்த தீவர்த்தி வெளிச்சத்திலே தான் சோழ பேரரசராக விளங்க துடிக்கிற மதுராந்தகத்தேவரை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு அபாயம்னு குரலை தாழ்த்தி எச்சரிக்கை பண்ணினான் வந்தியத்தேவர். அப்படியும் அது கோட்டை காவலர் காதில் விழுந்துடுச்சு. இப்போ பழையாறையில பிற்பகல்ல தங்க ரதத்துல மதுராந்தகர் உற்று பார்த்தான் வல்லவரையும். அபாயம்னு உறக்க கத்தியபடி உருள்றான். இந்த சக்கரவர்த்தி

மாமனார் சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல இல்லைங்கிற துணிச்சல். இதுக்கு அப்புறம் நடந்த உரையாடல்ல பொய் புனசுருட்டு எதுவும் இல்லைங்கிறது கவனிக்கத்தக்கது. அடுத்து சில தொடர்களை கவனிப்போம். நிமித்தக்காரன், நிமித்தம் அறிகுறி, ஒரு செயல் நடப்பதற்கான காரணம். அறிகுறி, சகுனம் இதையெல்லாம் கொண்டு பலன் சொல்பவன் நிமித்தக்காரன். சாவகாசமாக, ச அவகாசம், சாவகாசம், அவகாசம் போதிய நேர இடைவெளி, சாவகாசம் போதிய நேரம் எடுத்துக்கிட்டு அவசரப்படாமல் செயல்படுவது. நிவர்த்தி, குறைய போக்குவது, துன்பத்திலிருந்து விடுபடுவது, தீர்வு. பிரவிற்த்தி, இது உலகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை குறிப்பது. எதிர்ச்சொல் நிவர்த்தி, உலகியல் பற்றை விட்டு விடுதலையாவது, விடுபடுவது. இதன் அடிப்படையில் உருவானது நிவர்த்தி. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஒரு திரை இசை பாடல், அம்பிகாபதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி பானுமதி குரல்களில்

0: திரையிசை பாடல் ஒன்று கேட்டோம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக

0: மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவேக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக்க அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40, 25 நொடி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் புதுமனிதன் என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

சுமாரா வாசிக்கிறீங்க. ஓஹோ, இப்போ வெஸ்டர்ன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர். பாடல் ஒலிக்கும் படம் வானமே எல்லை.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். ஹரிஹரன்.
1: கோவை வாவூசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெயபால்,

இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள்

0: இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 மாதங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். June 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குநர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300-க்கும் மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BIS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் June 15 அன்று யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6-வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை

0: நாட்கள் நேரடியாகவும் 980,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 ஆண்டு இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா

0: பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசமிருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. ஆண்டு ஜூலை 1 தேதி சர்வதேச பழ தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் பழங்களையும் சமூகத்தையும் நிலைத்தன்மையையும் சமையல் பன்முகத்தன்மையையும் கொண்டாடுகிறது. 2007 பெர்லினில் உள்ள மாணவர்களால் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு நிகழ்வு காலப்போக்கில் ஒரு உலகளாவிய நிகழ்வாக உருவெடுத்துள்ளது. 2007 பெர்லினைச் சேர்ந்த ஒரு மாணவர் குழு பழங்களின் பன்முகத்தன்மையையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்ட ஒரு நாளை உருவாக்கும் யோஜனையை முன்வைத்தனர். அவர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டின் பழம் என்பதற்கான வாக்கெடுப்பை தொடங்கி வருகின்றனர். இந்த ஆண்டு பேரீச்சை முதலிடத்தை பிடித்தது. பேரீச்சை என்பது வெறும் ஒரு இனிப்பான பழம் மட்டுமல்ல, அது விருந்தோம்பல், வளம் மற்றும் செழிப்பின் சின்னமாகும். மேலும் வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு போன்ற வறண்ட பகுதி

பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது ஒரு முக்கிய உணவாக இருந்து வருகிறது. ஆற்றல் நிறைந்த இந்த சிறிய பழம் இவ்வளவு வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? இனிப்பு பழபார்கள், பேஸ்ட்ரிகள் மற்றும் ஸ்மூத்திகளில் அதன் பன்முகத்தன்மை வெளிப்படுகிறது. நடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கொண்டாடுங்கள் என்ற குறிக்கோளுடன் இந்த ஆண்டின் பழங்கள் தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டோடு ஒத்துப்போகிறது. நமது ஊட்டச்சத்து, சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளூர் விவசாயத்திற்கு பழங்களின் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திப்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக பழங்கள் சுவையானவை, மேலும் அவை நீடித்த உணவு முறைகளிலும் பிராந்திய மதிப்பு உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பழங்கள் மக்களையும் கலாச்சாரங்களையும் தலைமுறைகளையும் இணைக்கின்றன. அது ஒற்றுமை, பன்முகத்தன்மை மற்றும் மகிழ்ச்சியின் சின்னமாகும்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியது தான். ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
0: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.
3: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: பொன்னி பொன்னி.
1: என்ன மருதானியக்கா?
0: நான் கடை தெரு வரைக்கும் போறேன் பிள்ள. உனக்கு ஏதாவது பொருட்களை வாங்கணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன்.
1: நல்ல நேரத்துக்கு வந்து கேட்டீங்கக்கா. வீட்டுல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு, தக்காளி கூட இல்ல. காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கக்கா.
0: சரி பிள்ள, நான் ஒரு பை தான் கொண்டாந்துருக்கேன், நீ போய் இன்னொரு பை கொண்டா. அப்போதான் காய்கறிகளை வாங்கி சரி சமமா தூக்கிட்டு வர முடியும்.
1: மருதானியக்கா, எனக்கு அவரைக்காயும் தக்காளியும் மட்டும் போதும், காய்கறிகளை நிறைய வாங்கிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டாம்.
0: அதுவும் சரிதான். ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க அம்புடு தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதனால நேரமும் வீணாகுது, உடம்பும் சோர்வெல்லாம் ஆயிடுது.
1: என்ன பண்றதுக்கா? காய்கறி செடிகளை நாமளே வளர்த்தா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டி இருக்காது.
0: பொன்னி, நீ சொல்றதும் யோசிக்க கூடிய விஷயமா தான் இருக்கு பிள்ள. நம்ம கிட்ட வீட்டை சுத்தி இடம் இருக்கு, நல்ல மண் வளமும் இருக்கு, ஏன் தண்ணி வசதி கூட இருக்கு. சூரிய வெளிச்சம் நல்ல காத்துன்னு விவசாயம் செய்ய ஏதுவான மண் வளத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நாம மணிக்கணக்குல நடந்து போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரணும்?
1: ஆமாங்கா, என்ன பண்றது, ரொம்ப நாளா காய்கறி செடிகளை வளர்க்கணும்னு மனசுல எண்ணம் இருக்கு. ஆனா என்ன, அது பத்தின விவரங்களை முறையா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கலாம்.
0: ஆமா பொன்னி, ஒவ்வொரு வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது பத்தின தகவல்களை சரியா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சத்த இருப்புல எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா காய்கறி தோட்டம் போட்டு பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கிட்ட போன பண்ணி என்ன ஏதுன்னு விவரங்களை கேக்குறேன் புள்ள.
1: சரிங்கக்கா. என்ன மருதானியக்கா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசுனீங்க, என்ன சொன்னாங்க, விவரங்கள்லாம் தெரிஞ்சுதா?
0: பொன்னி, காய்கறி சம்பந்தமான விவரங்களை நான் சொல்றத காட்டிலும் இப்ப வானொலியில வர நிகழ்ச்சியை கேளுங்க, தெளிவா உங்களுக்கு புரியும்னு சொன்னாங்க.
1: அப்படியாக்கா? அப்ப இப்பவே என் கைபேசியிலே வானொலி நிகழ்ச்சியை கேட்போம்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: காய்கறிகளில் நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தலை மணி சாம்பல் சத்துலாம் பேரூட்டத்தில் சேரும். நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அயன், மேகனிஸ், ஜிங்க், காப்பர், போரான், மாலிப்டனம், குளோரின் மற்றும் நிக்கல், இது எல்லாமே வந்து நுண்ணூட்டத்தில் சேரும். இந்த நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறி பயிருக்கு போதுமான அளவு இந்த யூரியா தருவோம், டிஏபி தருவோம், எஸ்எஸ்பி தருவோம். ஆக்சுவலாக என்னென்னா எல்லா பேரூட்டமும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவு நிறையவே தருவோம். ஆனால் நுண்ணூட்டம் பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம எந்த விதமான இதுவும் கொடுக்கறதில்ல, எந்த கலவையும் கொடுக்கறதில்ல. நுண்ணூட்டக்கான தேவையான அந்த திரவப் பொருட்கள் எதுவுமே பயிருக்கு தரதில்லை. அதனால என்ன ஆகும்னா மகசூல் ரொம்பவே கம்மியாகும், வருகின்ற காய்களுடைய வளர்ச்சியும் அந்தளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு காயோட வளர்ச்சி மற்றும் அதனுடைய திறன் நல்லா இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதிக லாபத்தை ஈட்ட முடியும். இந்த நுண்ணூட்ட குறைபாட்டுக்கு நம்ம என்னென்ன முறைகள்லாம் பண்ணுறது, அதை சரி செய்ய என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்தலாம். காய்கறி பயிருக்கான நுண்ணூட்ட கலவை இது வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம், அதாவது திருவண்ணாமலை வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் கிடைக்குது. இந்த நுண்ணூட்ட கலவை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தோம்னா துத்தநாகம், மேகனீசு, இரும்பு, தாமிரம், மெக்னீசியம், போரான், இது எல்லாமே வந்து இந்த நுண்ணூட்ட கலவையில் இருக்குது. இதை வந்து இலைவழி தெளிப்பாக கொடுக்கும்போது நம்மளுடைய பயிரில் 20-30% வரைக்கும் கூடுதல் மகசூல் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த பயிரில் வந்துட்டு நல்ல எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டு இந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு பயிர்களை வந்து தாக்க விடாமையும் பார்த்துக்குது. அதே மாதிரி விலை பொருட்களுடைய தரம் வந்து நல்லவே மேம்பட்டு போயிருக்கு இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துதல் மூலியமாக. இந்த நுண்ணூட்ட கலவையினுடைய பயன்பாட்டு அளவுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பயிருக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்.

உதாரணத்துக்கு இப்போ தக்காளி, மிளகாய், கத்திரி, முட்டைக்கோசு இந்த மாதிரி பயிர்களெலாம் பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணியில் 50 கிராம் அளவு இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவே பீன்ஸு, தட்டைப்பயிறு, வெண்டை, கீரை வகைக்கெல்லாம் 30 கிராம் 10 லிட்டர் தண்ணீருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவே கொடி வகை காய்கறி பயிர்களாக இருந்துச்சுன்னா 10 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து பயிருக்கு தெளிப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சபழத்தை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஷாம்பு பாக்கெட், அதாவது பயிரோடு அது ஒட்டணும் இல்லையா, அதுக்காக இது ரெண்டும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி கலந்துட்டு அந்த பயிருக்கு தெளிக்கும் போது பயிர் வந்து நல்லவே ஒரு வளர்ச்சியே பெறும். இதை வந்து பொதுவாகவே எப்பப்பெல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிர் வந்து நடவு செஞ்ச 30ஆம் நாளில் செய்யணும், அப்படி இல்லைன்னா விதைச்ச 45ஆம் நாள் இந்த தெளிப்பை வந்து பயன்படுத்தணும். 30 அல்லது 45ஆம் நாள் விதைத்த 45ஆம் நாள் முதல் தெளிப்பு கொடுத்துட்டு பிறகு 15 நாட்களுக்கு அப்புறமா ஒரு தெளிப்பு கொடுக்கணும். இந்த நுண்ணூட்ட கலவையை எப்போதும் காலை அல்லது மாலை நேரங்களில் கொடுக்கணும். வெயில் வந்து கொஞ்சம் தளர்ந்த விடும். எப்படி வந்து தரணும் அப்படின்னா பயிரோட இலை அடிப்பாகம் வந்து நல்லா நனையணும், பயிர் ஃபுல்லாக நனையணும். அப்படி கொடுக்கும்போது பயிர் ஃபுல்லாக வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இது இந்த வளர்ச்சி ஊக்கிகள் இந்த நுண்ணூட்ட குறைபாடு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி பயிரை வந்து நல்லாவே வளர செய்யும். அதே மாதிரி மகசூலும் அதிகமாக வந்து இருக்கும். இந்த காய்கறி நுண்ணூட்ட கலவையை வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லியினுடையோ இல்லை பூஞ்சான உரத்தோடையோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி பயிரில் இருக்கிற சிறப்பு நுண்ணூட்ட கலவை நுண்ணூட்டத்தின் அளவு வந்து பார்த்தோம்னா துத்தநாகம் வந்து 4.86% வரைக்கும் இருக்குது, போரான் வந்து 20%, மேக்னஸ் வந்து 0.9%, இரும்பு சத்து வந்து 1.5%, தாமிரம் வந்து 0.54%, மற்றும் மெக்னீசியம் வந்து 4.9% வரைக்கும் இந்த நுண்ணூட்ட கலவையில் இருக்கு. இதை வாங்கி பயிருக்கு வந்து தெளிக்கும்போது பயிரில் வந்துட்டு நல்ல ஒரு மகசூல் அதே மாதிரி நுண்ணூட்ட குறைபாடு இல்லாமல் நம்ம பயிரை பாதுகாக்குது. நுண்ணூட்ட கலவைக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பயிருக்கு கொடுக்க வேண்டியது வந்து வளர்ச்சி ஊக்கிகள். என்ன இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வளர்ச்சி ஊக்கியானது பயிரில் வந்து இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒன்று. இந்த நுண்ணூட்ட கலவை நான் ஒவ்வொன்றும் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பயிருக்கு வெவ்வேறு விதமான பயன்களை கொடுத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு இந்த போரான் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா காய் அல்லது பழத்துக்கான அந்த வளர்ச்சியை வந்து நிர்ணயிக்கிறது இந்த போரான் தான். போரான் குறைபாடு இருக்கும்போது பயிரில் வந்துட்டு இந்த சதையே இல்லாமல் ஒரு மாதிரி சுருமி போன காய்கள் அந்த மாதிரி காய்கள் உதிருது. இது எல்லாமே வந்து போரான் சத்து குறைபாடுனால நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி காப்பர் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பயிர் வந்து அந்த மூச்சு விடுறதுக்கும் இந்த காப்பர் அப்படிங்கிற நுண்ணூட்டம் மிகவும் அவசியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் அயன், குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்களில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் வந்து சுரக்கிறதுக்கான அந்த ஒரு கொடுக்கறது வந்து இந்த அயன் தான். அதே மாதிரி பயிர்கள் வந்து இந்த நைட்ரஜன் வாயுவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது இல்லைங்களா, அதாவது மண்ணில் வந்து சேர்க்கறதுக்கும் இந்த அயன் அப்படிங்கிற நுண்ணூட்டம் மிகவும் அவசியமானது. அதே மாதிரி மேங்கனீஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளி சேர்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு நுண்ணூட்டமாக பயன்படுது. அதே மாதிரி அடுத்த நுண்ணூட்டம் பார்த்தோம்னா இந்த மாலிப்டனம் பார்த்தோம்னா பயிர்கள் வந்து எப்போதுமே இந்த நைட்ரஜன் எடுத்துக்குது இல்லையா, அதை வந்து அமினோ ஆசிடாக மாற்றிட்டு தான் பயிர்கள் வந்து அதை எடுத்துக்கும். அப்படி வந்து அந்த அமினோ ஆசிடாக மாற்றுறதுக்கு இந்த மாலிப்டனம் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டம் அதிகமாக தேவைப்படுது. அப்புறம் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் அந்த தண்டு வேர் அந்த வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த ஜிங்க்கு. அதனோட இந்த குளோரோஃபில் பயிர்களில் இருக்கக்கூடிய அந்த உணவு தயாரித்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய குளோரோஃபில்லோடைய அந்த சுரப்பும் இந்த ஜிங்க்கை வந்து சார்ந்து தான் இருக்குது. குளோரின் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒளி சேர்க்கை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நுண்ணூட்டம் தான் இந்த குளோரின். அதுக்கப்புறம் நிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து யூரியாவை நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மாத்துறதுக்கு யூரியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் பயிர்களுக்கு தேவைப்படும். அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது இந்த நிக்கல் அப்படிங்கிற இந்த நுண்ணூட்டம் தான். இது எல்லாமே பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தினுடைய ஒவ்வொரு பயன்கள். இது வந்து இயற்கையாகவே பயிர்களில் சுரக்கக்கூடியது தான். அப்படி வந்து இல்லை நல்ல

0: வெப்பநிலை இல்லை, தகுந்த சூழ்நிலை இல்லாதப்போ தான் பயிர்களுடைய வளர்ச்சி மகசூல் வந்து கம்மியாகுது. அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணலில் இருக்கக்கூடியது தான், ஆனால் பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்களில் வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துகிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம். அடுத்து வளர்ச்சி ஊக்கிகள். வளர்ச்சி ஊக்கிகள் வந்து உயர் விளைச்சலுக்காக பயிருக்கு அந்த பயிரிலே இயற்கையாக வரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இந்த வளர்ச்சி ஊக்கிகள். ஆனால் பயிரோட வளர்ச்சிக்கு தகுந்த சூழ்நிலை இல்லாததுனால இந்த வளர்ச்சி ஊக்கிகளுடைய அந்த சுரப்பு வந்து கம்மியாகுது. அப்படி இருக்கும்போது பயிர்களில் மகசூல் வந்து பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது செயற்கையான முறையில் இந்த வளர்ச்சி ஊக்கிகளை பயிர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல மகசூலை நம்ம கொடுக்கலாம். அதாவது 25-30% வரைக்கும் நல்ல மகசூலை இந்த வளர்ச்சி ஊக்கிகள் மூலமா நம்ம கொடுக்கலாம். தக்காளியில் இப்போ வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரையோகேண்டனால் பொறுத்த வரைக்கும் 1 PPM தக்காளி பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதை எப்போ பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தக்காளியை நட்ட 15ஆம் நாள் இந்த வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்தணும். 1 மில்லி 1 லிட்ரு தண்ணிக்கு இந்த மாதிரி அளவில் 15ஆம் நாள் கொடுக்கணும். மற்றும் பூ பூக்கிற நேரத்தில் 1 தடவை நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது பூ உற்பத்தி வந்து அதிகரிக்குது, பூ உதிர்தல் கம்மியாகுது, அதே சமயம் நல்ல மகசூல் வந்து பயிர்களுக்கு கிடைக்குது. அடுத்த வளர்ச்சி ஊக்கி வந்து மிளகாய் பயிரில். மிளகாய் பயிர் பொறுத்த வரைக்கும் இதே ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியே நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து 1.25 PPM என்ற அளவு இந்த வளர்ச்சி ஊக்கியை நம்ம பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.25 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த மிளகாய் பயிரை நட்ட 20, 40, 60 மற்றும் 80ஆம் நாள் வரைக்கும் நம்ம இந்த பயிருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பூ உற்பத்தி ரொம்ப அதிகமாக அதிகரித்து நல்ல மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த வளர்ச்சி ஊக்கி பொறுத்தவரை NAA அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை மிளகாய் பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். NAA-னா நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட். இந்த நாஃப்தலின் அசிட்டிக் அமிலத்தை 10 PPM வரைக்கும் மிளகாய் பயிருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 1 மில்லி NAA-வை 4.5 லிட்டர் தண்ணியில் கலந்து நட்ட 60 மற்றும் 90ஆம் நாட்களில் தெளிக்கணும். இப்படி தெளிக்கும்போது பூ உதிர்வது வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்த வளர்ச்சி ஊக்கி பொறுத்த வரைக்கும் கத்திரி மற்றும் வெண்டையில் வந்து ட்ரையோகேண்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 2 PPM அளவு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது 2 மில்லியை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து பயிருக்கு தெளிச்சிகிட்டு இருக்கோம். இது வந்து நட்ட 15ஆம் நாள் வந்து இந்த ட்ரையோகேண்டனாலை நம்ம பயன்படுத்துகிறோம். மற்றும் பூ பூக்கிற பருவத்தில் நம்ம தெளிக்கிறதுனால நல்ல மகசூல் வந்து கிடைக்குது. கத்திரி பயிருக்கு இந்த ட்ரையோகேண்டனாலை தெளிக்கும்போது போராக்ஸையும் 1 35 mg/L அளவு தண்ணியில் கலந்து தெளித்தா கூடுதல் பலன் வந்து நமக்கு கிடைக்கும். கொடி வகை பயிர்களுக்கும் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது. கொடி வகை பயிர்கள் பொறுத்த வரைக்கும் எத்திரல் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பரங்கி, பீர்க்கன், பூசணி, தர்பூசணி ஆகிய பயிர்களுக்கு வந்து எத்திரல் வளர்ச்சி ஊக்கியை 250 PPM பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது 2.5 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து பயிருக்கு தெளிச்சிகிட்டு இருக்காங்க. புடலங்கா, பாகற்காய் ஆகிய பயிர்களுக்கு வந்து இந்த எத்திரல் வளர்ச்சி ஊக்கியை 100 PPM பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது 1 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை வந்து 2 இலை பருவத்திலேருந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாரம் 1 முறை என 4 முறை கண்டினியூஸாக தெளிக்கிறதுனால பெண் பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. பெண் பூக்கள் தான் நமக்கு காயாக மாறுது இல்லைங்களா, அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நல்ல மகசூல் வந்து கிடைக்குது.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: பொன்னி, காய்கறி செடிகளை பயிரிடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க. இந்த விவரங்களை இன்னைக்கு

0: நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் பிள்ள.
1: ஆமா மருதானியக்கா, வீட்டு தேவைக்கு காய்கறி செடிகளை எப்படி வளர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு அது மூலமா வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு விவசாய தொழிலால இருக்கு.
0: ஆமா பிள்ளை, இவங்க சொன்ன முறைகளை நாம சரியா கடைபிடிச்சா காய்கறி செடிகளை நல்லா வளர்க்கலாம்.
1: இப்படி புல்லு முளைச்சு போயிருக்கிற நம்ம நிலத்தை எல்லாத்தையும் கொத்தி எடுத்து நாளைக்கு காய்கறி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டா திரும்புற பக்கம் எல்லாம் கத்திரி வெண்டை கொத்தவரன்னு காய்ச்சல தொங்கும்.
0: கண்டிப்பா பிள்ளை, இப்படி சத்தான உணவு கிடைச்சிட்டா ஆரோக்கியம் நம்ம வசம் தானே.
1: உன்னதமான இந்த விவசாய தகவல்கள்லாம் என் மச்சாங்கிட்டயும் சொல்லி இதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்க போறேன்.
0: நல்லது பிள்ளை, கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கிட்டயே காய்கறி கடைய போட்டுடுவோம். என்ன நான் சொல்றது?
1: நீங்க சொல்றதும் சரிதான்க்கா.
0: சரி சரி, இப்ப நான் கடைத்தருவுக்கு புறப்படுறேன் பிள்ளை. பைய கொடு.
1: இந்தாங்கக்கா பையும் காசும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வளம் தரும் புளிய மர சாகுபடிகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: புளிய மரம் பல நூறு ஆண்டுகளாக நமது நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது. வெப்பமண்டல சமவெளி பகுதிகளில் விளையும் பழப்பயிர்களில் புளி மிக முக்கியமான மரப்பயிராகும். புளியின் தாயகம் தெற்கு ஆப்பிரிக்கா ஆகும். உலக அளவில் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்பட்டு வணிக ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. புளி பல்வேறு பயன்களை அளிக்கும் மரமாகும். இது பெரும்பாலும் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வளரும் தன்மையுடையது. இயற்கையாகவே புளியில் பல்வேறு வகைகள் உள்ளன. புளியின் அமிலத்தன்மையை பொறுத்து புளிப்பு புளி மற்றும் இனிப்பு புளி என வகைப்படுத்தலாம். புளிப்பு புளியில் அமிலத்தன்மை அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் இருக்கும். இனிப்பு புளியில் சர்க்கரை அளவு அதிகமாகவும் அமிலத்தன்மை குறைவாகவும் காணப்படும். புளியம் பழத்தில் உள்ள சதைப்பற்று நிறத்தை பொறுத்து சிவப்பு மற்றும் பச்சை புளி என வகைப்படுத்தலாம். சிவப்பு புளியில் உள்ள ஆந்தோசயனின் என்ற இயற்கை நிறமி சாய தொழிற்சாலைகளிலும் உணவு பதப்படுத்தும் தொழிலிலும் பயன்படுத்தப்படுகிறது. இனிப்பு புளி அதிக வைட்டமின் மற்றும் தாது பொருட்களை கொண்டுள்ளதால் பழக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. புளி சாகுபடியில் மண் மற்றும் காலநிலை, நிலம் தயார் செய்தல் மற்றும் அதற்கான ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பல்வேறு மண் வகைகளில் புளி சாகுபடி செய்யப்படுகிறது. எனினும் 3 முதல் 6 அடி ஆழமுடைய வளமான வடிகால் வசதி மிக்க மண் நல்ல பலனை தரும். புளி நன்கு வளர 25 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலை உகந்ததாகும். மழை அளவு ஆண்டிற்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். நிலத்தை நன்கு உழுது தயார் செய்ய வேண்டும். புளி நடுவதற்கு ஆழமான மண் உள்ள நிலங்களை தேர்வு செய்ய வேண்டும். பாறை மற்றும் கற்களுடைய நிலங்களை தவிர்த்தல் வேண்டும். வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வட இந்தியாவில் கள ஆய்வு மேற்கொண்டு சிறந்த தாய்மரங்களை தேர்வு செய்து அவற்றை இணைவு

0: மற்றும் பிளவு ஒட்டு மூலம் இனவிருத்தி செய்து தாய்மர தோட்டத்தில் பராமரித்து வருகிறது. 3 அல்லது 4 ரகங்களை கலந்து கலப்பின தோட்டம் உருவாக்குவதன் மூலம் சிறந்த விளைச்சலை பெற இயலும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட PKM 1 மற்றும் உரிகம் ரகங்கள் விவசாயிகளுக்கிடையே வரவேற்பு பெற்றவை. இனிப்பு புளி பொதுவாக தாய்லாந்து நாட்டில் மட்டுமே பயிரிடப்பட்டு வணிக நோக்கில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரபு பன்மை மற்றும் வேறுபாடுகள் காரணமாக இப்புலி ஆங்காங்கே பரவியுள்ளது. வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 60 வகை சிவப்பு புலி மற்றும் 30 வகை இனிப்பு புலி மரங்களை தேர்வு செய்து அதனை பக்க ஒட்டு முறை மூலம் பயிர் பெருக்கம் செய்து மரபு பூங்கா அமைத்து பாதுகாத்து வருகிறது. நிலையான காய்ப்புத்தன்மை மற்றும் அதிக விளைச்சல் தரக்கூடிய இனிப்பு, உவர்ப்பு மற்றும் சிவப்பு புலி ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் வழங்கி வருகிறது. ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒட்டுக்கன்றுகளை மழைக்கு முன்போ பின்போ நட வேண்டும். நெருக்கு ஒட்டு, குருத்து ஒட்டு, மென்தண்டு ஒட்டு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட 6 முதல் 12 மாத வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். புளியை நடும் பொழுது வரிசைக்கு வரிசை 6 மீட்டரும் செடிக்கு செடி 6 மீட்டரும் இடைவெளி விட்டு நட வேண்டும். 1 ஏக்கருக்கு 160 ஒட்டுக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும். 1 கனமீட்டர் அளவுள்ள குழிகளை செடி நடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுத்து ஆறவிட வேண்டும். குழியில் பாதி அளவிற்கு மேல்மண் 10 கிலோ தொழு உரம், 50 கிராம் லிண்டேன் கலந்து நிரப்ப வேண்டும். குழியின் நடுவே ஒட்டு கன்றுகளை நட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். இதற்கான நீர் நிர்வாகம் மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். செடிகள் நடவு செய்தவுடன் மற்றும் 3வது நாள் உயிர் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு வாரத்திற்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். புலி நடவு செய்த முதல் 3 ஆண்டுகளுக்கு 15 நாட்களுக்கு 1 முறை கட்டாயம் நீர் பாய்ச்ச வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நீர் பாய்ச்சுவதை நிறுத்தி மரங்களை சிறிது கடினப்படுத்துவதன் மூலம் நன்றாக பூக்க வைக்க இயலும். புலியின் பிஞ்சுகள் வளரும் பருவத்தில் 15 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்சுவதன் மூலம் பிஞ்சு உதிர்வது தவிர்க்கப்பட்டு விளைச்சலை அதிகரிக்க இயலும். இளம் கன்றுகளுக்கு உரங்களை மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 60 சென்டிமீட்டர் தூரத்திலும், வளர்ந்த காய்க்கும் மரங்களுக்கு 160 சென்டிமீட்டர் தூரத்திலும் வட்டக்குழிகள் தோண்டி அவற்றில் உரத்தை இட்டு மேல்மண் கொண்டு மூட வேண்டும். மரத்தின் கிளைகள் படர்ந்துள்ள தூரத்தில் சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்ட வேர்கள் அதிகம் இருப்பதால் அப்பகுதியில் உரங்களை இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உர அளவில் மொத்தமாக ஒரே தவணையில் இடுவதற்கு பதில் பிரித்து அளிப்பதன் மூலம் சிறந்த பலனை அடைய இயலும். சிறிய மரத்தில் ஒட்டுக்கு கீழ் உள்ள வேர்க்குச்சியிலிருந்து தோன்றும் பக்க கிளைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். பொதுவாக புலியில் கவாத்து செய்யப்படுவது இல்லை. எனினும் தேவையற்ற உட்புற கிளைகளையும் நோயுற்ற மற்றும் காய்ந்த கிளைகளையும் வெட்டிவிட வேண்டும். இதனால் மரத்தின் மேல் பகுதிக்கு சூரிய ஒளியும் காற்றும் அதிக அளவில் கிடைக்கும். கவாத்து செய்தவுடன் உரமிட்டு நீர் பாய்ச்சுவது நல்லது. கவாத்து செய்யும் போது வெட்டப்படும் பகுதியில் சாணம் அல்லது பூஞ்சைக்கொல்லியை தடவி விடுவது அவசியம். புலியில் வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல் மற்றும் அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழியே கொடுப்பதன் மூலம் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு பழங்களின் சதை பற்றியும் அதிகப்படுத்த முடியும். பொட்டாசியம் நைட்ரேட் 2% கரைசலை இலை வழியாகவோ அல்லது கல்டார் 3000 PPM கரைசலை வேர் வழியாகவோ அளிப்பதால் மரத்தின் பூக்கும் தன்மையை அதிகப்படுத்தலாம். பூக்கும் தருணத்தில் 2% NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் மலர்கள் உதிர்வது தடைபட்டு காய்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. புலி பெரும்பாலும் பிப்ரவரி முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை உள்ள காலங்களில் அறுவடைக்கு வரும். நன்கு முதிர்ந்த பழுத்த பழங்களை காம்புடன் அறுவடை செய்ய வேண்டும். இனிப்பு புலி நடவு செய்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு காய்பிடிக்க தொடங்கும். 5 முதல் 6 ஆண்டுகள் வளர்ந்த மரம் 25 முதல் 30 கிலோ பழங்களை தரும். சிவப்பு புலியில் 75 முதல் 100 நாட்கள் வயதுடைய காய்களை அறுவடை செய்து இயற்கை சாயம் தயாரிக்க பயன்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி மொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில

0: அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: தொடர்வது மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடல் கோழி கூவுது திரைப்படத்திற்காக.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

நேரம் 8:30. அகில இந்திய வானொலி வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல் ஆனந்த் திரைப்படத்திற்காக.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திரு கிட்டத்தா தின் தின்னா நாக்கு திந்திரு கிட்ட தின்னா தின்னா திந்திரு கிட்டத்தா தின் தின்னா நாக்கு திந்திரு கிட்ட

0: the view of the warning, the Palghat District Administration has declared a holiday for all schools and colleges tomorrow. Shailaja Tiule, AIR, Mumbai.
1: Akashvani today unveiled its broadcasting house photo gallery Swar Prerna Vithika at Rang Bhavan Auditorium in Akashvani Bhavan, New Delhi. The photo gallery was inaugurated by Padma Vibhushan flautist Pandit Hari Prasad Chaurasia. Chief Executive Officer of Prasar Bharati Gaurav Dwivedi and Director General of Akashvani and DD News Rajiv Kumar Jain were also present at the event. Addressing the gathering, Mr. Dwivedi said, Akashvani has played a pivotal role in preserving and promoting India's rich musical heritage. On to sports. In men's cricket, India will take on England in the first T20 international of the five-match series in Chesterfield Street tonight. The match is scheduled to begin at 10 p.m. Indian time. The Shreyas Iyer-led Indian side will look to bounce back from their shocking 2-0 defeat to Ireland in the last series. In football, England will clash with Democratic Republic of Congo, DR Congo, in a round of 32 match of the FIFA World Cup at Atlanta in US tonight. In other round of 32 matches, Belgium will take on Senegal at Seattle, while hosts United States will face Bosnia-Herzegovina in California. So far, Mexico, France and Norway have qualified for the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Government approves two major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat Ji Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan Sanae Takaichi arrives in New Delhi on a 3-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 International, a 5-match series tonight, and in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருமே ஹெல்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
5: வணக்கம்
4: சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியோ, நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமோ இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம 2-வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி

0: அதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தி ஊட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னால், சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ் உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிறது உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகுவலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும், நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
1: அதாவது நம்ம ஜென்ரலாகவே ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்துலேயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
0: நிச்சயமா. நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, எந்த மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னால், ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்பில் அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னால், நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து, உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னால், ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா, பித்தமா, கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு வந்து கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமாக, பித்தமாக, கஃபமாக நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் அவங்க உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது ஒரு தடவை இதை நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும்? வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும். இது நார்மல் தான். என்ன பண்ணணும்? வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமாக, பித்தமாக, கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறையை வச்சுக்க முடியும். அதே போல் மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக், ரஜசிக், தமசிக் இப்படி 3 நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னால் கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னால் அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது, நமக்கு தெரியணும்

0: நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது? நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரிகிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர், அடிக்கடி கோபம் வருது. பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுனால கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம், அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னால் தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இதுதாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழல் இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லைங்க நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும், அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்கை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா, உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்து சித்த மருத்துவரை எடுத்து சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனக்கு தெரியும், நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது, எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும், அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருந்துகிட்ட காமிங்கோ. பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது ஆங்கில

0: மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லனா வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லனா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன்னு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னால் அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலில், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் கஜவதனா பேடுவே, புரந்தரதாசர் கீர்த்தனை, கேதாரம் ராகம், ஆதிதாளம்.

அரங்கசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே புவராகன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணியம் முத்துசுவாமி தீட்சித கிருதி, தோடி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

இனி சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திற்காக, குமுதம் திரைப்படத்திற்காக.

ஒழித்த அந்த பாடலுடன் காற்றோடு கலந்திடுவா நிறைவு பெறுகிறது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.8°C, பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்தளவு வெப்பநிலை 29°C, பதிவான ஈரப்பதம் 55%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த விழிப்புணர்வு வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

8:02-8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், விஷ்ணு பிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வேதாகமத்தில் பெண்கள் உரை வழங்குபவர் செல்வம் பால் ஆண்ட்ரியூ கனகராஜ் அவர்கள், சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். இரண்டு வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 மனதில் நின்றவை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர்

0: எஸ் ராஜசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள். காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபானந்தினி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர். விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். நடிப்பு எஸ் முரளிதரன், சி. ராஜா அப்பாசுவாமி, ஆர். பரத்ராம், வி. வி. மீனாட்சி, கே. விஸ்வநாதன், ஆர். நந்தகோபால், எம். பாலசுப்பிரமணியம் ஆகியோர். அமைப்பு அண்ணாமலை பாண்டியன். பத்து மணிக்கு தேசிய நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சி. அமல் அந்தோணி அவர்கள் வழங்கும் மெல்லிசை பாடல்கள். மார்கி மது அவர்களின் நாட்டுப்புற சாக்கியர் கூத்து ஆகியவை இடம்பெறும். 10:30 மத்தியில் 720 கிலோஹெட்ஸ் மற்றும் 101.4 MHz ரெயின்போ பண்பலையில் லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The government today approved two major highway infrastructure projects worth combined over 14,000 crore rupees. Briefing media in the national capital about the Union Cabinet's decisions, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said, the cabinet has approved the construction of an 8.1 kilometer long 6-lane road tunnel in Delhi on NH 148 AE, connecting the Dwarka Expressway with Nelson Mandela Marg in Vasant Kunj. Mr. Vaishnaw said the cabinet also approved the construction of the 117.7 kilometer long Kanpur Kaburai section of National Highway 34 in Uttar Pradesh as a 4-lane access controlled corridor. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission, Grameen, or Viksit Bharat G. Ramji Act 2025 has come into force across the country today. Under the Act, eligible rural households will now have a statutory entitlement to 125 days of guaranteed wage employment. The government also notified revised wage rates under the VB G. Ramji Act 2025 for all states and union territories. Rural Development Minister Shivraj Singh Chauhan described today as an unprecedented day for rural India. Prime Minister of Japan Sanae Takaichi arrived in New Delhi this evening on a three-day visit to India. Prime Minister Takaichi was received by Minister of State Dr. Jitendra Singh. This is the first official visit of Prime Minister Takaichi to India. She will attend the 16th India-Japan Annual Summit tomorrow with Prime Minister Narendra Modi. Several MOUs are expected to be exchanged following the talks between the two leaders. Prime Minister Narendra Modi today said that he is looking forward to the wide-ranging discussions with Japanese Prime Minister that will further deepen India-Japan's special strategic and global partnership. In a social media post, Mr. Modi said that he is delighted to host her on her first visit to India. Prime Minister Modi said that through their joint efforts, India and Japan will continue to advance peace, stability and prosperity in the Indo-Pacific and beyond. Union Home Minister Amit Shah has asked the High-Level Committee on Demographic Changes to submit its recommendations at the earliest. Mr. Shah gave the direction during a meeting with the committee in New Delhi. The committee informed the Home Minister that they will visit various states and union territories to obtain first-hand information on demographic changes and interact with various administrations. The panel informed the Home Minister that a detailed questionnaire has been prepared to seek relevant information from states and union territories in advance, making its field visits more meaningful and interactive. India has strongly condemned the demolition of the historic 125-year-old sacred Gurudwara Sri Guru Singh Sabha Sahib in Farrukhabad, Pakistan, calling it highly deplorable and a targeted act of vandalism. In response to media queries regarding the reported demolition, External Affairs Ministry spokesperson Ranthir Jaiswal said, the systemic targeting of religious minorities and their places of worship in Pakistan continues unabated. India has called upon Pakistan to

0: And in men's cricket, India were 124 in 13.3 overs against England in the first T20 international of the five-match series at the Riverside Ground in Chestiller Street when reports last came in. Earlier, Indian skipper Shreyas Iyer won the toss and opted to bat first. Spinners Varun Chakravarti and Ravi Bishnoi have returned to the playing 11 for India, while Vaibhav Suryavanshi has been kept on bench. The men in blue will look to bounce back from the shocking 2-0 defeat to Ireland in the last series. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, 101.4 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.